0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: சிஎம்ஆரின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
4: சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாக குற்றமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட குற்றச்சாட்டொன்று சொல்லிசை பாடகர் சங்கீத் சென் மீது சுமத்தப்படாத பட்சத்தில் அவர் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ள சர்வதேச மன்னிப்பு சபை பயங்கரவாத தடைச்சட்டத்தின் பிரயோகத்துக்கு தடை விதித்து அதனை உடனடியாக நீக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துக் கொண்டது. வெளிப்புற சவாலான எல்நினோ தாக்கத்தை எதிர்கொள்ள தயார் என்று வர்த்தக வணிக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த் சமரசிங்க தெரிவித்தார். இலங்கையில் வீதி பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் வாகன சாரதிகளுக்கான புள்ளி குறைப்பு முறைமை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முன்னோடி திட்டமாக அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். கல்கிசை காவல்துறையைச் சேர்ந்த உப காவல்துறை ஆய்வாளர் காவலில் இருந்த சந்தேக நபர் ஒருவருக்கு மின்னதிர்ச்சி கொடுத்ததாக சமூக வலைதளங்கள் மற்றும் சில இணையதளங்களில் பரவி வரும் செய்திகள் முற்றிலும் போலியானவை என்று காவல்துறை தலைமையகம் விளக்கம் அளித்துள்ளது. அனைத்து இந்திய பொதுச் செயலாளர் பழனிசாமி கோரிக்கையை ஏற்று அக்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் 21 பேருக்கு மன்னிப்பு அளிக்கப்பட்டுள்ளது. 4 பேரின் மீதான நடவடிக்கை ஆய்வில் உள்ளது என சபாநாயகர் தெரிவித்தார். உடல்நலக்குறைவால் இன்று காலை சென்னை நீலாங்கரை இல்லத்தில் காலமான இயக்குநர் பாரதி ராஜாவின் உடலுக்கு முதலமைச்சர் விஜய் அஞ்சலி செலுத்தினார். கிறிஸ்டியா ஃப்ரீலேண்ட் அன்ரிலையபிள் பாய் ஃபிரண்ட் என்ற தனது அரசியல் நினைவு குறிப்பை வெளியிடவுள்ளார். முறையான உரிமமின்றி 900 மேற்பட்ட விமானங்களை இயக்கியதாக கூறப்படும் இயக்குநடவின் முன்னாள் விமானி ஒருவர் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. கெனடி அரசு சீனாவுடன் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தம் வடகமெரிக்க வாகன விநியோக சங்கிலியை ஆபத்துக்குள்ளாக்கிறது என்று கெனடிய வாகனத்துறை பிரதிநிதி ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் தெரிவித்துக் கொண்டார். தென்னாப்பிரிக்க ஜோனஸ்பர்க்கு கிழக்கே அமைந்துள்ள ஒரு குடியிருப்பில் நடத்தப்பட்ட கொடூரமான துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் குறைந்தது 12 பேர் கொல்லப்பட்டதாகவும் மேலும் 9 பேர் காயமடைந்ததாகவும் தென்னாப்பிரிக்க காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஹார்முஸ் நீரிணைக்கு அருகே அமெரிக்க ராணுவத்தின் அப்பாச்சி ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டதைத் தொடர்ந்து இன்றைய தினம் புதன்கிழமை அதிகாலையில் ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதல்களை நடத்தியது.
2: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
1: மனத்தியால செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 28 பாகையில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 34 பாகையிலும் காணப்படுகின்றது. மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் இன்று இரவு பொழுது காணப்படுகின்றன. நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 30 பாகையிலும், நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 25 பாகையிலும் காணப்படுகின்றது. வரும் சனிக்கிழமையை அதிகூடிய வெப்பநிலையாக 26 பாகையிலும் காணப்படுகின்றது.
0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சீமா தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து கவிதை கதம்பம் நிகழ்ச்சியில் உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-646-4642.

0: കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് തമിഴ് HD.
1: கவிதை கதம்பம் நிகழ்ச்சியில் ஒரு சிறு கவிதை. கமராவுக்குள் கிராமத்தை பூட்டி எங்களின் வேர்களை எமக்கே காட்டிய இமயமே. கமராவுக்குள் கிராமத்தை பூட்டி எங்களின் வேர்களை எமக்கே காட்டிய இமயமே. நீ தூங்கி போனதால் இன்று நீ நேசித்த தமிழ் மண்ணும் கொஞ்சம் வாசனை இழந்து தவிக்கின்றது. நீ தூங்கி போனதால் இன்று நீ நேசித்த தமிழ் மண்ணும் கொஞ்சம் வாசனை இழந்து தவிக்கின்றது. இயக்குனர் சிகரம் பாரதி ராஜா அவர்களுடைய அது இயக்கத்தில் வெளிவந்த ஒரு திரைப்படம் தான் தாஜ்மஹால். அதிலிருந்து ஒழிக்கிற ஒரு பாடல், ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடிய பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 8:10.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: கவிதை கதமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முதலாவது நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ராஜன் காந்தி.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கிறேன், நீங்க?
1: நான் நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. சொல்லுங்கள் உங்களுடைய கவிதையை கேட்போம்.
2: உன்னை பார்த்த நாள், உன்னை பார்த்த முதல் நாள் கண்கள் மூடாமலும் கண்களை பார்த்து ரசித்தேன். கண்கள் மறுநாள் கண்கள் மூடினாலும் உறங்கினாலும் அழியாத ஒரு நினைவுகள். உன்னை நினைக்கும் போது என் இதயத்தில் இயக்கம் பெறும். அந்த நொடி முதலாய் கண்கள் இரண்டும் தூக்கம் கெடும். உன்னோடு உன் நினைவுகள் இருக்கும் வரை என் உயிர் இருந்தால் போது. நன்றி, நன்றி.
1: வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு.
2: நன்றி, நன்றி, வணக்கம்.
1: என்ன பாட தெரியுது
2: எனக்கு? அந்த பெண்ணின் மலர் சொட்டு படத்தில் இருந்து கண்ணுக்குள்ள உள்ள வச்சேன் கண்ணம்மா.
1: ஆமா, முன்னிகிருஷ்ணன் பாடிய பாட கேட்டு மகளுங்க. நன்றி,
2: நன்றி, நன்றி, வணக்கம்.

0: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதுல்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல.
1: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: கவிதை கதம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: பாடல் இருக்கோ அத மையமா வச்சு பொண்ணுண்ட அழக வித்தியாசமா கழுதிப்பாத சொல்றேன்.
3: சொல்லுங்க.
4: எட்டில் அழகு, பதினெட்டில் அழகு, இருபது இரட்டு அழகு என்று எண்ணுக்குள் பெண்ணின் அழகை அடக்கி பார்க்க முயன்றனர் கவிஞர்கள். ஆனால் பெண்ணின் அழகு என்பது ஒரு வயதின் வாசலில் நின்றுவிடும் ஓவியம் அல்ல. அது காலத்தை வென்று பருவங்களை கடந்து ஒவ்வொரு நாளும் புதிதாய் மலரும் இயற்கையின் பேரதிசயம். அவள் பிறக்கும் மழலையில் ஓர் அழகு, தடை தவளும் அந்த தூய சிரிப்பில் ஓர் அழகு, வண்ண ஆடை அணிந்து வாசலில் கடந்து வரும் போது வீட்டுக்கு ஒரு வசந்தம் பெறும் அழகு. அவள் பஞ்சாபி அணிந்து அந்த பொழுதில் நடந்து வந்தால் அமைதியான தாடகத்தில் தாமரை மெல்ல மிதந்து வருவது போல ஒரு அழகு. அவள் சேலை அணிந்து மல்லிகை பூ சூடி வந்து நின்றால் ஒரு கலைக்கூடத்தின் உயிர் பெற்ற ஓவியமாய் ஓரழகு. கண்ணுக்கு மையிட்டு கடக்கன் பார்வையால் அவள் நோக்கினால் இதயங்களில் ஆயிரம் கவிதைகள் பிறக்கும். இதழோரம் மலரும் அந்த மெல்லிய புன்னகையில் இந்த உலகமே ஒரு கணம் தன் இயக்கத்தை மறந்து நிற்கும். அவள் கழுத்தில் மாங்கல்யம் சூடி மருமகளாய் புகுந்த வீட்டில் அந்த மகாலட்சுமியை வீட்டில் வாசம் செய்வது போல் அழகு. தாய்மையில் ஒரு தெய்வீக அழகு, முதுமையில் நடைத்த தலைமுடிக்கு அனுபவம் ஒளிரும் ஞான அழகு. அவளை எண்களால் அளவிட முடியாது. அவளை முழுமையாக வர்ணிக்கும் பேராற்றல் மனிதனுக்கு இன்னும் புறக்கவில்லை. கவிஞர்கள் பாடி முடித்தாலும், காகிதங்கள் தீர்ந்து போனாலும், மொழிகள் மௌனமானாலும் அவளை வர்ணிக்கும் கவிதைகள் மட்டும் ஒன்று.

0: 1775.
1: கவிதை கதமம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் குயின்சன், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் குயின்சன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? சொல்லுங்கள் உங்களுடைய கவிதையை கேட்போம். சொல்லுங்க.
2: பூக்களை வட்டமிடும் பண்டுகளாக நான், கதிரவனை பார்த்து முட்டாவிலும் தாமரையாக நீ, சேட்டிலே உதித்தாலும் வன் தாமரை மலரை போல, வல்லை மனம் படைத்தவனாக இருந்தேன். காதலினும் உணவை தூண்டி அந்நிதியத்தை இப்போது பட்டாம்பூச்சி இறகைகள் போல வண்ணமயமாக மாற்றிவிட்டாய். கனவிலே தோண்டி கண்களை காட்டிவிட்டு சென்றவளே, இப்போது நீ எங்கே இருக்கிறாய்? அவளாங்க.
1: வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு.
2: நன்றி.
1: சொல்லுங்கள் என்ன பாடல்?
2: பாடல் வந்து நினைத்தேன் பந்தாய் திரைப்படத்துல, என்னவளே என்னவளே எங்கிருந்தா நீ தான்.
1: நல்ல பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
2: நன்றி.
1: நன்றி. இந்த பாடல் மனோ மற்றும் அனுராதா ஸ்ரீராமுடைய குரல்.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
1: கவிதை கதவம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், நான் ஜெயன்.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
2: ஆயிரம்தான் கவி சொன்னேன், அழகழகா போய் சொன்னேன். பெத்தவளே உன் பெருமை, ஒத்தவரி சொல்லலையே. காத்தெல்லாம் மகன் பாட்டு, காகிதத்தில் அவன் எழுத்து, ஊரெல்லாம் மகன் பேச்சு, உன்கீர்த்தி எழுதலையே. எழுதவோ படிக்கவோ இயலாத சாய் பற்றி, எழுதி என்ன லாபம்னு எழுதாம போனேனோ. எழுதவோ படிக்கவோ இயலாத சாய் பற்றி, எழுதி என்ன லாபம்னு எழுதாம போனேனோ. பொன்னையா பொன்னையா தேவன் பெற்ற பொன்னே குலமகளே, என்னை புறந்தல்ல இடுப்பு வலி பொறுத்தவளே. பொன்னையா தேவன் பெற்ற பொன்னே குலமகளே, என்னை புறந்தல்ல இடுப்பு வலி பொறுத்தவளே. பைரமுத்து பிறப்பான்னு வைட்டமின் சுமந்ததில்லை, வைரமுத்து பிறப்பான்னு வயிற்றில் நீ சுமந்ததில்லை, வயிற்றில் நீ சுமந்த ஒண்ணு வைரமுத்து ஆயிடுச்சு. கண்ணுகாது மூக்கோட கருப்பா ஒரு சிறு, இடப்பக்கம் கிடக்கையில என்னென்ன நினைச்சிருப்ப. கண்ணுகாது மூக்கோட கருப்பா ஒரு சிறு, இடப்பக்கம் கிடக்கையில என்னென்ன நினைச்சிருப்ப. கத்தி எடுப்பவனோ, களவான பிறந்தவனோ, தரணியால வந்தவனோ, தாசில்தார் இவன்தானே. இந்த விவரங்கள் ஏதொன்றும் தெரியாம நெஞ்சூட்டி வளர்த்த உன்னை நினைச்சா அழுக வேணும். கதகதன்னு களிக்கண்டி, களிக்குள்ள குழிவட்டி, கருப்பட்டி நல்லெண்ணெய் கலந்து தருவாயே. கதகதன்னு களிக்கண்டி, களிக்குள்ள குழிவட்டி, கருப்பட்டி நல்லெண்ணெய் கலந்து தருவாயே. தொண்டையில அது இறங்கும் சுகமான இளஞ்சூடு, மண்டையில என்னும் மசமசன்று நிக்கிதம்மா. கொத்தமல்லி வறுத்து வச்சு, குறுமிளகாய் ரெண்டு வச்சு, சீரகமும் சிறுமிளகும் சேர்த்து வச்சு, நீர் தெளிச்சு கும்மி இறைச்சி, நீ கொலகொலன்னு வலிக்கையில அம்மி மணக்கும் அடுத்ததெரு மணமணக்கும். தித்திக்க சமைச்சாலும் திட்டிக்கிட்டே சமைச்சாலும் கத்தரிக்காய் நெய் வடியும் கருவாட்டில் தேனொழுகும். கோழி குழம்பு மேல குட்டி குட்டியாய் மிதக்கும் தேங்காய் சில்லுக்கு தேகமெல்லாம் எச்சிலூறும். வறுமையில நாம்பட்ட பலி தாங்க மாட்டான அவன், பேனா எடுத்தன் பிரபஞ்சம் வித்தெறிஞ்சன். வாசமுள்ள வேளையில காசு பணம் கூடலையே, காசு வந்த வேலையில பாசம் வந்து சேரலையே. கல்யாணம் நான் செஞ்சு கதையற்றி நிக்கையில பெத்த அப்பன் சென்னை வந்து வந்து சொத்தெழுதி போன பின்னே, அஞ்சாறு வருஷம் உன் ஆசை முகம் பார்க்காம பிள்ளை மனம் பித்தாச்சு, பெத்த மனம் கெல்லாச்சு. படிப்பு படிச்சுக்கிட்டு பணம் அனுப்பி வச்ச மகன் கைவிட மாட்டான்னு கடைசியில நம்பலையே. பாசம், கண்ணீர், பழைய கதை எல்லாமே வெறிச்சோடி போன வேதாந்தம் ஆயிடுச்சு. வைகையில ஊர் முழுக நல்லூரும் சேர்ந்தெழுக, கைப்பிடியாய் சேர்த்து வச்சு தரை சேர்த்து விட்டவளை. எனக்கொன்று ஆனதுன்னா உனக்கு வேறு பிள்ளை உண்டு, உனக்கொன்று ஆனதுன்னா எனக்கு வேறு தாயுண்டா. நன்றி.
1: ஆக, வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு. நீங்கள் இது உங்களுடைய கன்னி கவிதை?
2: இல்லை, வைரமுத்துவின் கவிதைதான். படிச்சத பிடிச்ச கவிதை. அப்ப அப்படி எனக்கு என்னுடைய பொருத்தமான கவிதை
1: பின்ன
2: சொல்ல
1: முடியாது.
2: நன்றி.
1: தொடர்ந்து நீங்கள் ஏதாவது எழுதுங்கள்.
2: எழுதுதான் நான் அவ்வளவுக்கு பெருசா இவ்வளவுக்கு நான் எழுத
1: மாட்டேன்.
2: நல்லது, அவன் படிச்சு சில நேரம் கொண்டு வரேன், நேரம் படிக்கும் போது வருவேன். வாகன ஓட்டுநர் பிரவீன் நடி நின்று எழுதக்கூடிய மாதிரி
1: வைரமுத்துவினுடைய வரிகள் இது.
2: ஹோமம் வேற ஒரு நாள் ஒரு போயிட்டுல படிச்சது நிறைய அப்படி எடுத்து வச்சிருந்தேன். நன்றி. எனக்கு பாடல் வந்து அந்த அம்மா பற்றிய கவிதை தானே, அந்த அம்மன் கோயில் எல்லாமே அம்மா அந்த கோயில் மாட்ட சொல்லி ஒரு பாடல், ராஜாவின் பாறையில திரைப்படம்.
1: ஆமா, கேட்ட மகளுங்கள் நன்றி.
2: நன்றி, எனக்கு சந்தேக நன்றி.
1: ஆரோன் மொழி அவர்கள் பாடிய பாடல் ஒழிக்கும் இந்த நேரம் 8:41.

0: முதல் HD தமிழ் HD உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: கவிதை கதம்பம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கட்டும், நலமா இருக்கட்டும்.
1: சொல்லுங்க, உங்களுடைய கவிதை கேட்போம், சொல்லுங்க.
2: எனக்கு இந்த இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவருக்கான எழுதின ஒரு சிறு கவிதை தான், அதை படிப்போம்.
1: சொல்லுங்க.
2: மண்வாசனை சென்றலாய் வந்து மனங்களை ஆண்ட மாபெரும் கலைஞனை, மண்வாசனை சென்றலாய் வந்து மனங்களை ஆண்ட மாபெரும் கலைஞனை, காகித பூக்களாய் இருந்த சினிமாவுக்கு இயற்கையின் ஈரத்தை கொடுத்தவனை, காகித பூக்களாய் இருந்த சினிமாவுக்கு இயற்கையின் ஈரத்தை கொடுத்தவனை. இன்னும் தமிழ் மக்களே என்று அழைத்த குரல் இன்னும் கேட்கின்றது. இன்னும் தமிழ் மக்களே என்று அழைத்த குரல் இன்னும் காதில் ஒலிக்கின்றது. 16 வயதிலே மனங்களில் நிலைத்திருக்கும் கிழக்கு சீமையிலே உன்னை என்றும் தேடுமே. 16 வயது மனங்களிலே நிலைத்திருக்கும் கிழக்கு சீமையிலே என்றும் உன்னை தேடுமே. கிராமத்து சாலைகளும் வயல்வழிகளையும் வெள்ளித்திரையில் அழகுற வைத்தவனை, கிராமத்து சாயல்களையும் வயல்வழிகளையும் வெள்ளித்திரையில் அழகுற வைத்தவனை, உன் திரைப்படங்களில் பாடல்கள் எல்லாம் இளையராஜாவின் இசையோடு இன்னும் காதில் ஒலித்து கொண்டே இருக்கும். கிராமத்து சாலைகளையும் வயல்வெளிகளையும் வெள்ளித்திரையில் அழகுற வைத்தவனே, உன் திரைப்படங்கள் பாடல்கள் எல்லாம் இளையராஜாவின் இசையோடு எம் காதில் வாழ்நாள் மூக்க ஒலித்து கொண்டே இருக்கும். நன்றி.
1: ஆஹா, வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு.
2: என்னோட அவற்றை இமயம் அவற்றை குடும்பத்தினருக்கும் அனைத்து விட்டாரும் நண்பர்களுக்கும் நமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு, அவற்றை படத்திலிருந்து கர்த்தம்மா படத்திலிருந்து காடு போட்ட காடு அந்த அழகான ஒரு பாடலை கேட்போம்.
1: நல்லது. அழகான கவிதை கொடுத்தீர்கள். இந்த பாடல் வந்து ஆமா, காடு போட்ட காடு ரஹ்மானுடைய சேமிப்பில் வைரமுத்தின் வரிகள் வர்ற பாட.
2: ஆமா,
1: கேட்டு மகளுங்கள். நன்றி
2: நன்றி நன்றி நன்றி.
1: இந்த பாடல் மலேசிய வாசுதேவன் மற்றும் பாரதிராஜா அவர்கள் பாடிய பாடல். உழைக்கும் இந்த நேரம் 8:50.

0: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலை
1: 416-700-2222 கவிதை கதமம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், நான் மாங்கலைக்கின்றேன்.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
2: சொல்லுங்கள். கண்ணுக்குள் அவள் முகம் கற்றண்டா இனித்திருக்க, நிலவு முகம் நித்தம் நித்தம் வந்து முகம் காட்டி மெல்ல செல்ல, கட்டி தங்கம் போல மனதுக்குள் மின்னும் அவள் முகம், திகட்டாத ஓவியமாய் திக்கட்டும் திக்கட்டும் பரவியிருக்க, அவள் வரும் பாதையெங்கும் மலர் மலர் தூவி வாழ்த்து படிக்க.
1: வாழ்த்துக்கள். ஆமா, அழகான கவிதை, வாழ்த்துக்கள். என்ன பாடல்?
2: பாடல் அந்த வேதம் புயல ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டம்
1: கண்ணுக்குள் நூறு. ஆமா, SP விசித்திரா பாடிய பாடல்.
2: நன்றி, நன்றி, நன்றி, வணக்கம்,
1: நன்றி. ஆமா, மொழிக்கும் இந்த பாடலுடன் நானும் உங்களிடம் இந்த விடைபெறும் நேரமாகிவிட்டது. இதுவரை நேரமும் சீமா தமிழேஸ்வருடன் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சீமா கேட்டுக்கொண்ட நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளைய முடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த இரவு பொழுதில் உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்ளும் பிரஜி, நன்றி, வணக்கம்.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்

புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 416-821-0462

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்டவடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 இருந்து 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
4: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
4: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266.
1: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் இவெண்ட்ஸ் .கிளிக்கூட் .ca.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவைட் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் ஹாஃப் சாரீஸ் பிளவுசஸ் அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ் ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ் லெகிங்ஸ் நைட் வேர் மென்ஸ் கலெக்ஷன் குர்த்தி $24 $90 $34 சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப் பிரீத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139 ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில் மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36 01 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ ஏசியன்ஸ் மெகா சேல். புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் OCRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 416-489-2000 GTA credit.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
2: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069. உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
1: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
2: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
1: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
1: 416-271-5992.
2: Markham in Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

0: நாள் பூங்காற்று புதிதானது புது வாழ்வு சதிராடுது.
1: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு: தம்பி ராமகிருஷ்ணா, கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும். பூ

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you. மார்க்க மக்களே, தாமோன் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்.
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி மிசிசாகா, பிரம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9056-667-7200.
3: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
4: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
5: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
4: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
5: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
4: 416-271-5992.
5: Markham and Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

வளிஞ்ச கிளையே பவள கொடியே குலுங்கி வரும் இடையில் குரலும் சடையில் மயக்கும் மலர் கொடி மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ இவள் ஆவாரம்

மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, அங்கம் ஒரு தங்க குடம் அழகெனில் மங்கை ஒரு கங்கை நதி உலகினில் கொள்ளும் விடத்தேன் தான் அள்ளும் கரம்மான் தான் மஞ்சம் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோ.

இளமயனும் தனிமை நெருப்பை அணைக்கும் பருவ மழை மூகில் மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பன் தோப்பு கோயிலும் செய்தானோ இவள் அவாரம் பூதானோ நடை சேரானோ சலங்கைகள் தரும் இசை தேன் தானோ மாஞ்சோலை

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD உணவுகள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மென் முயல் காடை ஈரல் கறி ஆம்பூர் செட்டிநாட் திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி சூடான மல்லிப்பூ இட்லி விதவித தோசைகள் டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங் ராஜா செட்டிநாட் 825 பேஸ்மோ அவென்யூ C101 ஸ்காப்ரோ 416-299-9
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 22 ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
3: 416-700-2222 416-700-2222 J.CA.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383,
1: சுகந்தன் 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5% இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA Square மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 22, ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன். திரு ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன். திரு பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

நிலவு பாட்டு நிலவு பாட்டு ஓர் நாள் கேட்டேன்.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-வில் on-site cremation. அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் இவெண்ட்ஸ். கிளிக்கூட் CA.

0: உங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
3: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்.
4: 4161-0462.
5: குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 22, ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

ஜோஷிப்பா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தா தானே குஷிப்பா. ஹலோ குட் மார்னிங் ஜோஷிப்பா.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 22 ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: Everything okay? No problem. Adichinam
6: bar kalam closing da adikira nadik.
7: The customer you're trying to reach is not available.
8: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam 416 268 0155, 416 268 0155.
5: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ், செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
6: செல்லம் இல்லடா, செல்வம்.
5: சரி சரி,
9: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
2: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தாய் சாப்பிட வர போய் மனித கோசலியும் மெலிவா மண்டலாமன்ட்டு பாக்குறேன். நீங்கள்
9: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
8: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
10: 905-270-8800. 905-270-8800.
8: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர் டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA கிரெடிட்.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 22, ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

ஜோஷிப்பா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தா தானே குஷிப்பா. ஹலோ, குட் மார்னிங் ஜோஷிப்பா.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4661-4765-4661. ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், பிரீத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கமென் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரூ. ஏசியன்ஸ் மெகா சேல்.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: Nissan Head to Head Event இப்பொழுது Morningside Nissanல் Approval Credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 Financeல் Demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் Free Oil and Filter Change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் Approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 டாலர் வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5% இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
5: Everything okay? No problem. Indigenam.
4: Bar kalamu closing da. Tadikira
6: nadi. The customer you're trying to reach is not available.
0: Prithi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Prithi Selvam. 416-268-0155. 416-268-0155.
7: ஈரடியால் உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 22. ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661. 416-475-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்றுத் தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 416-821-0462. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 22, ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000. GTA கிரெடிட்.
6: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
7: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
6: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
7: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
6: 416-271-5992.
7: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
8: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா, 647-713-60 49.

0: இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாட், திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாட், 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரோ, 4162999393. ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $24, நைட்டி $34, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ், 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல். உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 22, ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன். திரு ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன். திரு பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

0: இனிய காலை நேர வணக்கத்துடன் சியமா தமிழ் எஸ்டியின் தமிழ் தமிழா தமிழா நிகழ்ச்சியுடன் இணைந்து சிறப்பிக்கலாம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
0: இனிய காலை நேர வணக்கத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் அழகிய காலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: இன்று ஜூன் மாதம் 11 தேதி வியாழக்கிழமை, நேரம் காலை 9:02.
0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும், மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு, இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் CMR குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
0: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
1: CMR-ன் மனத்தியால செய்திகள்.
0: மனத்தியால செய்திகள்
2: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
3: முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்தவரான சுரேஷ் சலைவுக்காக பௌத்த துறவிகள் இன்று முன்னின்று குரல் கொடுக்க கிடைத்ததையிட்டு மகிழ்ச்சி அடைவதாக பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அதே ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் அடையாள அட்டைகளை பதிவு செய்தல் என்ற பெயரில் பொதுமக்களின் தனிப்பட்ட தகவல்களை திருடும் மோசடிகள் இடம்பெற்று வருவதாக ஆட்பதிவு திணைக்களம் எச்சரித்துள்ளது. ஆட்பதிவு திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ அவசர அழைப்பு இலக்கத்தை ஒத்த தொலைபேசி எண்கள் மூலம் மோசடி செய்பவர்கள் பொதுமக்களை தொடர்பு கொள்கின்றதாகவும், அத்துடன் திணைக்கள அதிகாரிகள் என போலியாக கூறி தகவல்களை திரட்டுவதாகவும் தெரிய வந்துள்ளது. இலங்கை தமிழரசுக் கட்சியினால் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக மக்கள் பிரதிநிதியாக பொதுமக்களை சந்திப்பதில் தனக்கு பெரும் இடையூறு ஏற்பட்டுள்ளதாகவும், எனவே தனது பாதுகாப்பை உடனடியாக உறுதிப்படுத்துமாறும் அவர் சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற அமர்வின் போது சிறப்புரிமை மீறல் பிரச்சினை ஒன்றை எழுப்பி உரையாற்றிய பொழுதே அவர் இந்த விவகாரத்தை சபையின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். இலங்கை தமிழரசுக் கட்சியினாலும் சில உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களாலும் தனக்கு தொடர்ச்சியாக அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக ரத்து செய்யக்கோரி இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் நாடாளுமன்றத்தில் தனிநபர் பிரேரணையொன்றை சமர்ப்பித்திருக்கின்றார். இந்த பிரேரணை நாடாளுமன்ற நிகழ்ச்சி நிரலில் பட்டியலிடப்பட்டிருக்கின்ற போதிலும் இதுவரை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படவோ அல்லது வர்த்தமானியில் வெளியிடப்படவோ இல்லை. 1979 தற்காலிக ஏற்பாடாக கொண்டுவரப்பட்டு பின்னர் நிரந்தரமாக்கப்பட்ட இந்த சட்டம் குறிப்பாக தமிழ் முஸ்லீம் சமூகங்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டு பல தசாப்தங்களாக மனித உரிமை மீறல்களுக்கும் தன்னிச்சையான கைதுகளுக்கும் வழிவகுத்திருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். ஒமன் நாட்டு கடல் பகுதியில் இந்தியர்கள் பயணித்த வணிக கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக அமெரிக்க தூதரக அதிகாரியை நேரில் அழைத்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தனது எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளது. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஏர்பஸ் C-295 விமானத்தின் சோதனை ஓட்டம் இடம்பெற்றது. முதல் விமானம் செப்டம்பர் மாதம் தயாராகும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் 3 முன்னதாகவே நேற்றைய தினம் சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது. முறையான சான்றிதழ் பெற்ற பிறகு இந்த முதல் இந்திய தயாரிப்பு விமானம் விமானப்படையிடம் ஒப்படைக்கப்படவிருக்கின்றது. கனடாவை ஒரு போர் வெறியர் என்று ரஷ்யா கூறியிருப்பதோடு, யுக்ரைனுடன் பணிபுரியும் ஒரு கனேடிய நிறுவனத்தின் முகவரியை வெளியிடுவதாகவும் அச்சுறுத்தியிருக்கின்றது. இந்த அச்சுறுத்தலுக்கு கனடா பணியாது என்று பாதுகாப்பு அமைச்சர் டேவிட் மெக்கன்டி தெரிவித்திருக்கின்றார். 2 முன்பு கனடாவில் தயாரிக்கப்பட்ட ட்ரோன்கள் யுக்ரைனின் முன்னணி பகுதிக்கு அனுப்பப்படக்கூடிய வகையில் கனேடிய மற்றும் யுக்ரைனிய ட்ரோன் தயாரிப்பாளர்களுக்கிடையிலான பெருநிறுவன கூட்டாண்மையை கனடா அறிவித்திருந்தது. இந்த ட்ரோன் ஒப்பந்தம் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் மோதலில் இருந்து கனடா லாபமீட்ட முயல்கின்றது என்பதை குறிப்பதாக கனடாவில் உள்ள ரஷ்ய தூதுவர் தெரிவித்திருக்கின்றார். கனடாவை பாதுகாப்பாக வைத்திருக்க ராணுவ அதிகாரிகள் பணியாற்றி வருவதாகவும், கனடா யுக்ரைனுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்றும் மெகன்டி தெரிவித்தார். முழு ஆற்றலையும் வெளிக்கொண்டு வரும் லட்சியத்தையே இந்த முடிவு பிரதிபலிப்பதாக கனேடிய வெளிவிவகாரங்களுக்கான துறை தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவி வரும் தீவிர போர் பதட்டங்களுக்கு மத்தியில் உலகளாவிய எரிசக்தி சந்தையில் மசகு எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவின் விலை இன்று மேலும் அதிகரிப்பை சந்தித்துள்ளது. உலகளாவிய எரிசக்தி சந்தை நிலவரப்படி WTI ரக மசகு எண்ணெயை கொள்கலன் ஒன்றின் விலை $91.83 அதிகரித்திருக்கின்றது. இதேவேளை சர்வதேச ரீதியில் அதிகம் பயன்படுத்தப்படும் பிரெண்ட் ரக மசுகெண்ணெய் கொள்கலன் ஒன்றின் விலை $94.69 நிலவுகின்றது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் தொடர்ச்சியான ராணுவ தாக்குதல்கள் கடுமையான உலகளாவிய விளைவுகளை கொண்ட ஒரு பரந்த பிராந்திய மோதலை தூண்டும் அபாயம் உள்ளதாக யெமனின் ஹூதி வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
0: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: மணத்தியால் செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 22 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 27 பாகையிலும் காணப்படுகின்றது. மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் 40% காணப்படுகின்றன. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 21 பாகையிலும், நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 22 பாகையிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 25 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 27 பாகையிலும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

அழகிய காலை பொழுதில் சியமற்றமல் எஸ்டியில் நீங்கள் 10 மணி வரை தமிழா தமிழா நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 திரைப்படங்கள் தரப்படும். 5 திரைப்படங்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி உங்களுடைய வாக்கள் பதிவிடலாம். 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 2 திரைப்படங்களுடைய பாடல்கள் 10:30 11:30 மணி வரை இடம்பெறும். தொடர்ந்து 11:30 ஒரு மணி வரை என்றும் கலக்கல் நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு ஒரு தலைப்பும் தரப்படுகின்றது. தலைப்பு என்னவென்றால், உங்களுடைய தாய் நாட்டில் உங்களுடைய பெற்றோர்கள் வந்து அந்த காலத்தில் வந்து தாங்கள் பார்த்து வைக்கும் திருமணத்தை தான் விரும்பினார்கள். காதல் திருமணம் என்றால் அவர்களுக்கு அதில் பெரிய உடன்பாடு இல்லை, அது ஒரு தீண்டத்தகாத செயலாகத்தான் பார்த்தார்கள். ஏனென்றால் அதில் வந்து அவர்கள் ஜாதி மத இனம் மற்றும் அவர்களுடைய சமூகத்துக்குள் தான் அந்த திருமணங்கள் நடக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் இப்பொழுது அவர்களுடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? அது மட்டுமின்றி இப்போ வேறு ஒரு சில நாடுகளில் வந்து இப்பொழுதும் அந்த காதல் திருமணங்களால் ஆணவ கொலைகள் எல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. அதெல்லாம் நாங்கள் வந்து செய்திகள் வாயிலாக படித்து கொண்டு தான் இருக்கின்றோம். இருந்தும் புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற பெற்றோர்கள் வந்து அவர்களுக்கு அந்த திருமணம் பற்றிய பார்வை, அவர்களுடைய பார்வை எப்படியானதாக இருக்கின்றது? அவர்கள் காதல் திருமணத்தை ஆமோதிக்கிறார்களா, அல்லது தாங்கள் பார்த்து வைக்கும் திருமணத்தை ஆமோதிக்கிறார்களா, அதில் எதை அவர்கள் ஆமோதிக்கிறார்கள், அது சம்பந்தமாக நாங்கள் அலசலாம் பாருங்கள். அழைக்க முடிய தொலைபேசி 416-6644-2222.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: அழகிய காலை பொழுதில் சியமா தமிழ் HD-யின் தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் முதலாவது நேயர் வணக்கம்.
2: வணக்கம். இந்த அழகிய காலை பொழுதில் உங்கள் இது என்னப்படி நலமாயிருக்கீங்களோ?
1: நான் நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நல்ல சுகமாக இருக்கின்றேன். நல்ல தலைப்பு கொண்டு வந்திருக்கிறீங்க. பிறகு கடைக்கலாம். நான் இன்னைக்கு போவோமா ஒரு கோலம் அந்த பாடல் சின்ன தம்பி படத்துல இருந்து கேட்போம். இதுவும் ஒரு காதல் கதை தானே அப்ப நீங்க கேட்டதுக்கு பொருந்தும் நினைக்கிறேன். நீங்க வர முதலே சூஸ் பண்ணிட்டேன் பாட்டு.
1: ஆமா, எங்க போறீங்க இந்த பாடலோட?
2: ஊர்கோளம் தான்.
1: ஊர்கோளம் போக தயாராகி விட்டீர்கள்.
2: ஊர்கோளம் போக ரெடி. பாரதி அதே போட்டாரு, இனி அதுக்கு நாங்களும்
1: அப்படி எல்லாம் இல்லை. பாடல் கேட்டு மக்கள் எங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி, வணக்கம்.
1: இந்த பாடல் SPB மற்றும் ஸ்வர்ணலதா அவர்கள் இணைந்து பாடுகிற பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 9:12 நிமிடம்.

0: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
1: 416-700-2222-416-700-2222-j.ca. தமிழ் தமிழ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம். நலமா இருக்கீங்களோ?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நலமா உற்சாகமா இருக்கிறேன். நன்றி. உங்களுக்கு
1: நடக்க எல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா?
2: இல்ல இல்ல, இன்னைக்கு போகல. ஈவினிங் தான் போகலாம்.
1: ஈவினிங் தான்
2: நடக்க இங்க வந்திருக்கேன். ஒரு சக்கரியா போன ஜெயிக்கல, அது இப்ப போகல. இவரோட வெளியில போகலாம். இவரோட வெளியில போனா அப்புறம் எங்களை விட்டு கையில விட்டு விட்டு
1: ஓடிடுலாம். என்ன பாடல் தெரியுது
2: எனக்கு? காதல் தேவதை படத்துல இருந்து சம்மதம் தந்துட்டேன் என்பே அந்த பாட்டுக்கு. அப்போ மற்ற தலைப்பு நல்ல தலைப்பு, சுவாரஸ்யமா இருக்கும்.
1: கண்டிப்பாக. நன்றி, வாருங்கள்.
2: நன்றி.
1: இந்த பாடல் இளையராஜா அவர்களுடைய இசையமைப்பில் 9:18 நிமிடம்.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 9054176069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069.
2: கமலா கமலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: காலை வணக்கம் மாராஜி, நான் சுபாக. எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கின்றே, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நாங்களும் அதே சுகமாக இருக்கிறோம்.
2: நீண்ட நாட்களாக காணவில்லை,
3: கொஞ்சம் பிஸியா இருந்துட்டா.
2: பரவாயில்லை, நன்றி. வருகைக்கு சொல்லுங்க.
3: நன்றி நன்றி. எனக்கு வந்து முதல் மரியா படத்திலிருந்து பூங்காட்டி திரும்புமா அந்த பாட்டு.
2: ஆமா, கேட்டு மாக்கலங்கள். நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
3: நன்றி நன்றி, வணக்கம்.
2: நன்றி. இந்த பாடல் இளையராஜாவினுடைய இசையமைப்பில், வைரமுத்துவினுடைய வரிகளில், மலேசிய வாசுதேவன் மற்றும் ஜானகியினுடைய குரலில். வழக்கம் இந்த நேரம் 9:24 நிமிடம்.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
1: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம், இனிய காலை வணக்கம் கண்ணன் காக்கர், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் கண்ணன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: ஓ, நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். இன்றைக்கு இப்படி நல்ல காலை நிலையில உங்களுக்கு வந்து மகிழ்விக்கிறதுக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி,
2: நல்ல தலைப்பு மண்டு தந்தீங்க, வந்திருக்கிறீர்கள்.
1: வாருங்கள் பேசலாம்.
2: இன்றைக்கு வந்து எங்களோட ஒரு நீஸ் ஜெருஷாண்டு வைஃபின் ரெண்டாவது இந்த மூத்த மகள், அவரும் அவர் ஹஸ்பண்ட் சாரும் இன்றைக்கு வெட்டிங் அனிவர்சரி கொண்டாடினோம். நுடிவான் வாழ்த்தி கொண்டு இன்றைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற வெட்டிங் அனிவர்சரி கொண்டாடாக்கள் எல்லாம் நுடிவான் வாழ்த்தி கொண்டு இன்றைக்கு மலையும் வரப்போம்னு சொன்னீங்க, அந்த மலை பாட்டு ஒன்று கேட்போம். தாஜ்மஹால சொட்டு சொட்டு நினைவு தாஜ்மஹால் அந்த பாட்டு கேட்போம்.
1: கண்டிப்பாக ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடிய ஒரு பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
2: தொடர்ந்து சந்திப்போம். நன்றி நன்றி, வணக்கம்.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான மன்மதன் திரைப்படத்திலிருந்து KK-யினுடைய குரல்.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் இருந்துச்சு. நம்ம
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி
2: கஸ்டமர் யூ ட்ரைங் டு ரீச் இஸ் நாட் அவேலபிள். பிரதி செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ், ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ், டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
1: நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான மன்மதன் திரைப்படத்திலிருந்து சாதன சர்க்கமுடைய குரலில் உழைக்கும் நேரம் 10:50 நிமிடம்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
1: CMR தமிழ் HD.
0: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
1: தமிழ் HD
0: தமிழ் HD.
2: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissan இல் approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் credit இருந்தாலும் approval அஜிந்தன் தவராஜா 416-804-2365
3: 416-804-2365 உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான மன்மதன் திரைப்படத்தில் இருந்து அனுஷாவினுடைய குரலில் ஒலிக்கும் இந்த நேரம் 10:55 நிமிடம்.

0: A new revolution.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்ஃபர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்ஃபர்
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200
3: யாழ்ப்பாணம் மண்டதீவு கடற்பரப்பில் படுகொலை செய்யப்பட்ட குறுநகர் 31 கடற்றொழிலாளர்களின் 40th ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு குறுநகரில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூபியில் இடம்பெற்றது. குறுநகர் ஆலய பங்கு தந்தை திருப்பலி ஒப்புக் கொடுத்ததை அடுத்து மெழுகுவர்த்தி, தீபமேற்றி, மலர் தூவி மக்கள் அஞ்சலி செலுத்தினார்கள். கடந்த 1986 ஆண்டு ஜூன் 10 தேதி குறுநகர் பகுதியில் இருந்து தூய ஒளி படகில் கடலுக்கு சென்ற 31 கடற்றொழிலாளர்கள் மண்டதீவு கடற்பரப்பில் வைத்து கடற்படையினரால் படுகொலை செய்யப்பட்டனர். படுகொலையானவர்களின் நினைவாக குறுநகரில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூவியிலேயே இந்த அஞ்சலி நிகழ்வு நேற்றைய தினம் நடைபெற்றது. பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராகவும் கைது செய்யப்பட்டுள்ள சொல்லிசை பாடகர் சங்கீர்சனை விடுதலை செய்யக் கோரியும் இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார் கிளை ஏற்பாடு செய்த போராட்டம் இடம்பெற்றது. இந்த போராட்டம் இன்று மன்னார் அரச பேருந்து தரிப்பிடத்துக்கு முன்பு நடைபெற்றது. குறித்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பொது அமைப்புகள், சிவில் அமைப்புகள், மன்னார் பிரஜைகள் குழு, மன்னார் மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தினர், அரசியல் பிரதிநிதிகள், பெண்கள் அமைப்புகள் உள்ளடங்கலாக நூற்றுக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டனர். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இளைஞர்கள் கைது செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இதன் ஒரு கட்டமாக சொல்லிசை பாடகர் சங்கீர்சனை கைது செய்து சிறையில் வைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த போராட்டமானது கைது செய்யப்பட்ட இளைஞனுக்கு நீதி வேண்டியும் பயங்கரவாத தடை சட்டத்தை நாட்டிலில் இருந்து இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தும் முன்னெடுக்கப்பட்டது. இதற்கு ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இலங்கையில் அதிகரித்து வரும் டெங்கு பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஜூன் மாதம் 15 தேதி முதல் நாடு தழுவிய ரீதியில் டெங்கு கட்டுப்பாட்டு வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டிருப்பதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கை ரீதியில் பதிவாகும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக மருத்துவ நிபுணர் கலாநிதி பிரஷீலா சமரவீர தெரிவித்தார். தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வரும் தடுப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக நுழம்பு பெருகும் இடங்களை அடையாளம் கண்டு அவற்றை அழிப்பதற்காக கடந்த ஜூன் 8, 9 மற்றும் 10 தேதிகளில் இலங்கை முழுவதிலும் விசேட டெங்கு கட்டுப்பாட்டு வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. டெங்கு தடுப்பு முயற்சிகளை வலுப்படுத்துவதற்கும் நோய் பரவும் அபாயத்தை குறைப்பதற்கும் உள்ளூராட்சி மன்ற மட்டத்தில் மற்றொரு டெங்கு ஒழிப்பு வாரம் திட்டமிடப்பட்டிருப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கையில் உள்ள முதியோர் இல்லங்கள் தொடர்பான கணக்கெடுப்பு ஒன்று ஜூன் மாதம் 15 தேதி நடத்தப்படவுள்ளதாக தேசிய முதியோர் செயலகம் தெரிவித்துள்ளது. இலங்கை முழுவதிலும் பதிவு செய்யப்படாத முதியோர் இல்லங்கள் இயங்கி வருவதாக கிடைத்த தகவல்களை அடுத்தே இந்த கணக்கெடுப்பு நடத்தப்படவுள்ளது. இந்த கணக்கெடுப்பின் போது முதியோர் இல்லங்களில் தங்கியிருக்கும் 50 வயதுக்கு உட்பட்ட மாற்றுத்திறனாளிகளை அடையாளம் காண்பதற்கும் அவர்களை பொருத்தமான மாற்று வசதிகளுக்கு மாற்றுவதற்கான வழிமுறைகள் குறித்து ஆராய்வதற்கும் அவதானம் செலுத்தப்படும் என்று தேசிய முதியோர் செயலக பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். மேலும் முதியோர் இல்லங்கள் தொடர்பான வழிகாட்டுதல்கள் மற்றும் ஒழுங்கு விதிகளின் வரைவு எதிர்காலத்தில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு வர்த்தமானியில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சென்னை மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்க் திருட்டு தொடர்பாக குற்றப்புலனாய்வுத்துறை இன்று விசாரணையை ஆரம்பித்திருக்கின்றது. திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் மின்மாற்றிகள் கொள்முதல் செய்யப்பட்டதில் 397 கோடி ரூபாய் ஊழல் இடம்பெற்றதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்வாரி தலைமை அலுவலகத்தில் மின்மாற்றிகள் கொள்முதல் தொடர்பான ஆவணங்கள் இருந்த கணினி ஹார்ட் டிஸ்க் திருடப்பட்டது. இது தொடர்பான வழக்கு குற்றப்புலனாய்வுத்துறை காவல்துறையின் விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. சென்னையில் உள்ள மின்வாரி அலுவலகத்தில் இந்த விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. ஸ்ரீ வைகுண்டத்தில் முதலமைச்சர் விஜயின் ரசிகைக்கு இடம்பெற்ற அநீதி தமிழக பெண்களை கொதிப்படைய செய்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உண்மையிலேயே பெண்கள் பாதுகாப்பில் முதலமைச்சருக்கு அக்கறை இருக்கின்றதா என உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். வேலை வாங்கித் தருவதாக கூறி பெண்ணை வாகனத்தில் அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்திருக்கின்றனர். குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கின்றார். இந்தியாவில் மிக நீண்டகாலம் பிரதமராக பணியாற்றிய பெருமையை பெற்றிருக்கின்ற தன்னுடைய நண்பர் பிரதமர் நரேந்திர மோடிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் நீண்ட நாட்களாக பிரதமர் பதவி வகித்தவர் என்ற நேருவின் சாதனையை பிரதமர் நரேந்திர மோடி முறியடித்திருக்கின்றார். ஜூன் 10ஆம் தேதி நேற்றைய தினத்தோடு தொடர்ந்து 4400 நாட்களாக பதவியில் நீடித்த ஒரே இந்திய பிரதமர் என்ற பெருமையை அவர் நிலைநாட்டியிருக்கின்றார். அவருக்கு உலகத் தலைவர்கள் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பாக தனது ட்ரூத் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கின்ற அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அவர் ஒரு மாபெரும் தலைவர் என்றும் அது மட்டுமன்றி மிக வலிமையான, ஆரோக்கியமான மற்றும் அறிவார்ந்த மனிதர் அவர் என்றும் புகழாரம் சூட்டியிருக்கின்றார். அவருக்கு இன்னும் பல ஆண்டுகள் மகத்துவமும் வெற்றியும் நிறைந்திருக்கும் என்று டொனால்டு டிரம்ப் குறிப்பிட்டார்.
4: மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: மனத்தியாள செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 25 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 33 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 21 பாகையிலும் நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 22 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. இன்று இரவு பொழுதிலிருந்து நாளை காலை வரை மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 25 பாகையிலும் நாளைய மறுதினம் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 27 பாகையிலும் காணப்படுகின்றது. சனிக்கிழமை சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 22 ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: தமிழேஷ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான மன்மதன் திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் மற்றும் ஸ்ரீராமினுடைய குரலில் ஒலிக்கு வந்த நேரம் 11:10.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆ தமிழேசியின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படம் கோகுலத்தில் சீதை திரைப்படத்தில் இருந்து சுரேஷ் பீட்டரனுடைய குரலில் ஒலிக்கும் நேரம் 11:16.

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: தமிழ் எஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான கோகுலத்தில் சீதை திரைப்படத்திலிருந்து SPB மற்றும் சித்ரா தேவா அவர்களுடைய குரலில் வருகிற பாடல் ஒலிக்கும். இந்த நேரம் 11:22.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான கோகுலத்தில் சீதை திரைப்படத்தில் இருந்து கிருஷ்ணராஜினுடைய குரலில் ஒழிக்கும் இந்த நேரம் 11:28.

0: KM Business Solutions, Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படம் கோகுலத்தில் சீதை திரைப்படத்தில் இருந்து சித்ராவினுடைய குரலில். உழைக்கும் இந்த நேரம் 11:34.
2: எந்தன் குரல் கேட்டு

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
0: கலக்கல் இன்றும் கலக்கல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் ரஜி. தாரணி கலக்கிறேன், எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கிறேன் தாரணி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நாங்களே நல்ல சுகமா இருக்கிறோம்
0: தாரணி. வேலை இல்லையா?
3: வேலை இல்லாம நிக்கிறீங்க? ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இல்ல, நான் சொல்ல வாரது என்னண்டா, இங்கத்திய காலகட்டத்துல இல்ல ஊர்ல வந்து எனக்கு தெரிய தகனையா, நான் சொல்ற வந்து எங்கட அம்மா அப்பா இவன் எங்கட காலத்துல கூட எங்கட காலம் சொல்றது, இப்ப 90s தான் எங்களை அப்பவும் மோஸ்ட்லி பேசிச்சேர இதுதான் இருந்தது. அது வந்து இப்ப லவ் மேரேஜ் இருந்திருக்கு, நான் இல்லையே என்று சொல்ல வரே இல்ல, கூடுதலானது வந்து பேசிச்சேர்த்த அது கூட எங்கட அந்த ஒரே
0: மறைக்கிறதுக்கு. அதை விட நிறைய திருமணத்துல வந்து சில பேர் வந்து கூடுதலாக அந்த மணமறையில தான் பொண்ணு மாப்பிள்ள பாத்திருப்பார்கள்.
3: அது ஒரு ஒரு நாளைக்கெல்லாம் கொஞ்சம் எங்கட காலத்துக்கு கொஞ்சம் முதல் காலகட்டம் எங்களோட அம்மா தகவல் எல்லாம் எங்களை தெரிஞ்ச ஒரு ஒரு அண்ணா ஒரு ஆளு மாப்பிளைய வந்து மணவரையில பொம்பளைய பார்த்தோம் சொல்லி சொன்னாங்க. அப்ப அது வந்து எல்லாம் அப்படி நடந்திருக்குது. நானும் நாளுக்கு ரெண்டு பேருக்கு பேசிச்சது மாப்பிள்ள செய்தது. அப்ப அதுக்கு எதிர்ப்பு இல்ல, எதிர்ப்பு எப்ப வரமென்று சொன்னா, ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துல போய் லவ் பண்ணிக்குள் இந்த எதிர்ப்புகள் வாரது அங்க. இப்ப இங்க வந்து அப்படி வர்றதுக்கு சான்ஸ் இருந்தாலுமே இப்ப எங்களுக்கும் அப்படியான சாய்ஸ் இல்ல. பேச பேரண்டா இப்ப எங்களுக்கு இப்ப பிள்ளைகள் ஒரு வேற ஒரு இதுக்குள்ள போனாலும் எங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அதை செய்து வைக்க வேண்டிய கட்டாயத்துல நாங்க இருக்கிறோம் இப்ப இங்கத்திய காலகட்டத்துல. ஆனா அது எனக்கு ஒரு விதத்துல அது நல்லதா தான் தெரியுது. என்னன்னு சொன்னா, இப்ப வந்து இப்ப இப்ப இங்க வந்து அங்க வந்து ஒரே கோமெண்ட், நாங்க யாழ்ப்பாணம் தமிழ்னா தமிழ் தான் இருக்க போறோம், வேறு நாட்டாக இல்ல. இங்க வந்து வேறு நாட்டு பிள்ளைகளும் இருக்கு, வேறு ஆக்கள் எல்லாம் இருக்கேக்குள்ள. இப்ப அந்த ஒரு போயை பற்றி இப்ப எங்களுக்கு தெரியாது. இப்ப இந்த மகள் போய் ஒரு ஆள் ஒரு பாய் ஃப்ரெண்ட் வச்சிருந்து அவையோட 2-3 இயர்ஸ் அழகாக அவையோட கேரக்டர் அவையோட இதுகள் அவையோட எல்லாம் தெரிய வரும். இப்ப இது நாங்க இன்னொரு இடத்துல போய் பேசக்குள்ள, இப்ப இவன் எங்கட மகன் கூட எங்கட வீட்டை விட்டு அவங்கள போனானடா அவன் என்ன செய்யறாங்கன்னு எங்களுக்கு
0: தெரியாது.
3: ஆனா ஊர்ல அப்படி இல்லை. ஊர்ல இப்ப எங்கட இப்ப இவன் நான் ஒரு 4 வீடு தள்ளி போனாலே நான் வீட்டை வர்றதுக்கு கதை வந்துருவீங்க.
0: அப்ப
3: அங்க வந்து ஏன்டா எல்லாரையும் எல்லாருக்கும் தெரியும். இங்க வந்து அப்படி இல்ல தானே. அப்படி என்னைக்குள்ள லவ் மேரேஜ் வந்து நான் என்கரேஜ் பண்ணுவேன் என்னன்னு சொன்னா, பிள்ளைகள் வந்து பழகி தண்டைக்கு அவைக்கும் தெரியும், ஓ இவ்வளவு இது மைனஸ் இருக்கு இது பிளஸ் இருக்குது ஃபேமிலி இப்படி அப்படி என்று அவைக்கு தெரிய வரைக்கும் அந்த சான்சஸ் கூட அதை லாங் டைம் அப்படியே சந்தோஷமா வாழ்ற சான்சஸ் கூட. இதே நாங்க பேசி செய்து வச்சோம்னு சொன்னா, 1 வருஷத்துலயோ 2 வருஷத்துலயோ சில மாப்பிள்ளையோட ஏதோ பொம்பளையோட ஏதோ இப்படிக்காக போகலாம். அப்ப அது வந்து ஏன்னா அவைக்கு முதல் தெரியாதானே, அந்த கேர்ள் அப்படி கேரக்டர் பூம்புற பிள்ளையா இருக்கலாம் அப்படி எல்லாம் தெரியாது தானே எப்படியோ. அப்ப இன்றைக்கெல்லாம் லவ் பண்ணி செய்திச்சுனா லாங் டைமுக்கு அவைய சந்தோஷமா இருப்பினா வந்து எந்த விருப்பம் பேசி செய்யறத நான் பிள்ளையாண்டு சொல்ல மாட்டேன். பேசி செய்ய பிள்ளைகள அக்செப்ட் பண்ணினா நாங்க செய்து வைக்கலாம் இல்லையாண்டு சொல்லி இல்ல. ஆனா இப்ப கட்டாயப்படுத்தி இப்ப ஊர்ல செய்த மாதிரி இங்க செய்யலாம் அது எப்படியோ. இப்ப இந்த மகள் எல்லாம் இன்னும் 29 வயது, அவ்வளவுதான் மேரேஜ் இன்ட்ரெஸ்ட் இல்ல. இப்ப நாங்க என்ன செய்யலாம், ஃபோர்ஸ் பண்ண இயலாது. ஒரு கட்டத்துக்கு நாம் சொல்ல, நான் இப்படி இல்லம்மா இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் நாங்க சொல்லலாம். ஆனா ஒன்றும் இயலாது. எனக்கும் அப்பாவுக்கும் சிறுவள அப்பா யாழ்ப்பாணத்துல இருக்கு, சிறுவோட அப்பா கதைக்கு கூட எனக்கும் அப்பாவுக்கும் ஆர்குமெண்ட் வாரது இல்லதான். அப்பா கதை இல்லாமச்சு என்று வேற அப்பா நான் என்ன செய்யலாம். ஒரு கட்டத்துக்கு நாங்க ஒண்ணும் செய்யலாது. பிள்ளைகள் விரும்பாத நாங்க ஒண்ணும் செய்யலாது. போஸ்ட் பண்ணி இப்ப ஊர்ல இருந்த மாதிரி எல்லாம் செய்யலாது இங்க. அப்ப இங்க வந்து என்ன பொறுத்த அளவுல லவ் மேரேஜ் நான் என்கரேஜ் பண்ணுவேன். இப்ப அதுக்காக நான் பேசிக்கிறது தப்புன்னு சொல்ல மாட்டேன், லவ் மேரேஜ் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா ஊர் இப்போ அந்த இத சொன்ன முன்னாக்க சொன்னதுக்காக சொல்றேன், அப்ப சாதி இது கொஞ்சம் குறைஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். இப்ப எனக்கும் அது நான் அங்க இருக்காதவரையா எனக்கு தெரியாது, ஆனா குறைஞ்சிருக்கிற மாதிரி நான் எனக்கு ஃபீல் ஆகுது. என்னது தெரியல,
0: அப்படிதான் நினைக்கிறேன். நிறைய விடயங்கள்ல குறைஞ்சிருக்கிறது. இப்பொழுது இங்க வந்து இப்ப பழைய உங்களுடைய அம்மா அக்களுடைய காலகட்டத்தில் எல்லாம் அந்த விட்டு கொடுக்கிற மனப்பக்குவம் வந்து நிறையவே இருந்திருக்கும். இப்பொழுது குழந்தைகளுக்கு வந்து அந்த விட்டு கொடுக்கிற மனப்பக்குவம் குறைவாக இருக்கிற படியால் தான் அவர்கள் வந்து அந்த நாங்க பேசி செய்தால் கூட அதில் சில பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய காணப்படும்.
3: நாங்கள் இப்ப எங்களுக்குள்ள லாட்ஸ் ஆஃப் சாக்ரிஃபைஸ் இருக்கிறதால எங்களோட லைஃப் நாங்க கொண்டு போறோம்
0: கண்டிப்பா.
3: ஆனா இங்க இப்போ இங்க வளர்ற பிள்ளைகளுக்கு அந்த சாக்ரிஃபைஸ் பண்ற தன்மை வந்து குறையுது. இப்ப எதுவும் பெர்ஃபெக்டா 100% பெர்ஃபெக்டா இருப்போம் எதிர்பார்க்கிறார். இங்க நத்திங் ஒன்றுமே இங்க பெர்ஃபெக்ட் சொல்ற அளவுக்கு இல்லை. இங்க எல்லாம் கொஞ்சம் பிளெக்சிபிளா அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய விஷயம் தான் நிறைய இருக்குது. ஆனா இப்பத்திய பிள்ளைகளுக்கு அது துப்புரவா இல்லை, குறையுது. துப்புரவா இல்லையான்னு சொல்ல மாட்டேன், குறையுது. எங்களோட பார்க்கைக்குள்ள அவைக்கு குறைவா தான் இருக்குது. அதுக்கு எல்லாமே சரியா பெர்ஃபெக்டா நடக்கணும் எதிர்பார்க்கலாம். ஆனா அது வந்து இங்க அப்படி சான்சஸ் இல்ல. அதால நீங்க கூட டிவோர்ஸ் போறதுக்கு ரீசன் என்ன, அந்த சாக்ரிஃபைஸ் பண்ற தன்மை அதுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப குறைவு. அதைக்கு அப்படி பார்த்தா நாங்க இப்ப எத்தனை பேரும் டிவோர்ஸ் இல்ல. அது எங்களுக்கு அது என்னன்னா, நாங்க அப்படி மென்டாலிட்டியில பழகி வளர்ந்து வந்ததால நாங்க ஒரு பிரச்சனை வந்தாப்புல நாங்க டிவோர்ஸ் பண்றத நினைக்கவே மாட்டோம். நாங்க ஏன்னா அப்படி வளர்ந்த நாங்க
0: இருக்குது.
3: ஏன் ஓகே இப்படி கேளு, ஓகே நீங்க போங்க நாங்க போக டிவோர்ஸ், அவ்வளவுதான். சிம்பிளா போயிட்டு அது. அப்ப அதால அது கூடாதுன்னு என்னன்னு சொல்றேன். சில பேர் சொல்லினா இப்ப நீங்க ஒரு ஆளை வண்டி அவளை பிடிக்காம வாழ்றதை விட பிரிஞ்சு வாழ்றது நல்ல வண்டிங்கனா அதுவும் அவையை விட இதை பொறுத்தது. ஆனா எங்க நாங்க எங்கட கல்ச்சர்ல அதை கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்றது கூட இருந்தது. அப்ப இப்ப இப்ப கொஞ்சம் குறைதா இருக்குது. ஆனா நான் லவ் பண்ணி செய்யறது தான் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணுவேன், அதை கொஞ்சம் வேணா அக்செப்ட் பண்ணுவேன், அதை கொஞ்சம் என்கரேஜ் பண்றதும் கூடவே இருக்க மாட்டோம். அவைய பிடிச்சு வேற எடுத்து தங்களுக்கு ஏற்ற தங்களுக்கு பிடிச்ச தங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆக்களை பிடிக்கலாம். இது நாங்க பேசி கேட்க அது பிடிக்கல இது பிடிக்கல, ஓகே நீங்க கட்டாயப்படுத்தி செய்து வச்சா அவங்க வந்து செய்வினா ஒரு 1 இயரோ 2 இயரோ இருந்து விட்டு அப்புறம் எனக்கு அது பிடிக்கல இது பிடிக்கல அப்படி வந்தாக்கள் இருக்கணும். அது அதுல பார்க்க அவையே லவ் பண்ணி செய்யறது பெட்டர்.
0: அழகாக சொன்னீர்கள், வாழ்த்துக்கள், நன்றி.
3: நன்றி வணக்கம்.
0: ஆமாம், இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மிக்க நன்றி.

0: HD. நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: இப்பொழுது காலகட்டத்தில் இருக்கிற பெற்றோர் வந்து எப்படிப்பட்ட திருமணத்தை, அதாவது புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற பெற்றோர் வந்து எப்படிப்பட்ட திருமணத்தை ஆதரிக்கிறார்கள் என்று கேட்டிருந்தேன். ஒருவரும் அழகாக பகிர்ந்து கொண்டீர்கள் உங்களுடைய தனிப்பட்ட. ஒவ்வொரு பெற்றோருக்கும் அது ஒரு தனி ஒரு விருப்பங்கள் இருக்கலாம். வடிவாக அழகாக பகிர்ந்து கொண்டீர்கள். என்னவென்றால், ஒவ்வொரு பெற்றோருமே தங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்கள் தான் அவர்களுக்கு இருக்கும். அந்த அடிப்படையில் தான் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுடைய வரனை எதிர்பார்ப்பார்கள். அப்படி இருந்துமே அந்த பெற்றோர்கள் வந்து இப்பொழுது காலகட்டத்தில் வந்து நிறையவே மாறி இருக்கிறார்கள் தான் சொல்ல வேண்டும். முந்தைய காலகட்டத்தில் கூடுதலாக அந்த அவங்களுடைய பெற்றோருடைய காலகட்டத்தில எல்லாம் காதல் திருமணத்துக்கு அவ்வளவு ஒரு எதிர்ப்பு இருந்தது. அதற்கான பல காரணங்கள் இருந்தது. அதாவது ஜாதி, மத, இனம், தங்களுடைய சமூகத்துக்கு தான் அந்த திருமணங்கள் நடந்து கொண்டிருந்தது அந்த காலகட்டத்தில். ஆனால் இந்த புலம்பெயர் நாடுகளில் இப்பொழுது அது நிறையவே மாறி இருக்குன்னு தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த குழந்தைகளுக்கு வந்து இப்பொழுது பெற்றோர் வந்து குழந்தைகளுமே அவ்வளவு புரிதல் வைத்திருக்கிறார்கள் அப்படித்தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த குழந்தைகளுக்கு நல்ல கல்வியையும் நல்ல பழக்க வழக்கத்தையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி நல்ல ஒரு தைரியமாக வாழ்வதற்காகவும் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அந்த குழந்தைகள் மேலே அவர்கள் அவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த குழந்தைகள் எடுக்கும் முடிவு சரியாக இருக்கும் என்று நம்புகிறார்கள். அந்த பழைய ஒரு அவங்களுடைய பெற்றோர் காலகட்டத்தில் வந்து கல்வி அறிவே குறைவாக இருந்த காலகட்டம். அப்படி இருக்கும் பொழுது அந்த குழந்தை, அந்த பெற்றோர் வந்து கூடுதலாக வீடுகளில் பெண்களை வந்து வெளியிலே போவதற்கே அனுமதிக்காத காலகட்டத்தில் அவர்கள் மேல் அந்த கூடுதலாக அவர்கள் தன்னுடைய திருமணங்கள் வந்து பெற்றோர்கள் பார்த்த திருமணங்களாகத்தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது காலகட்டத்தில் குழந்தைகள் வந்து நிறைய கல்வி அறிவோடு இருக்கிறார்கள். தங்களுடைய முடிவை தாங்களே தீர்மானிக்கிற அளவுக்கு அந்த குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் வந்து சுதந்திரம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இப்பொழுதைய பெற்றோர்கள் நிறைய விடயங்களில் மாறி இருக்கிறார்கள். சில பெற்றோர்கள் இருக்கிறார்கள் தான், தங்களுடைய ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். தங்களுடைய குழந்தைகள் இப்படித்தான் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பது ஒரு பெற்றோருடைய ஆசை. அது அவர்களுடைய தனிப்பட்ட விடயங்கள். அதுதான் இதிலிருந்து நான் சொல்ல வருகிற விடயம். இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மிக்க நன்றி.

பாடலுடன் நானும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நேரமாகிவிட்டது. இதுவரை நேரமும் சீமார் தமிழ் இயற்றியுடன் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சீமார் கேட்டுக்கொண்ட நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளைய விடிகள் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி, நன்றி, வணக்கம்.

0: Asian textiles in Maabaram mega sale. Towide discount up to 80% off. Saris collections, half saris, blouses, undergarments and essentials. Shalwar and lehengas, leggings, nightwear. Men's collection. Kurti $2 for $10. Nighty $3 for $10. Silver items 50% off. Kriti blue leaf mixer $139. Fancy jewelry 60 vidha kalivil. Markham and Lawrence 36 cipher 1 Lawrence Avenue East Scarborough. Asians mega sale.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டேக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD.
1: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
2: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
1: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
1: 416-271-5992.
2: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

0: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டுக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
5: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38-52 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
6: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
7: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
8: உங்களுக்கு. ஹாலிடே சீசன் வருது, வீட்டு காத்தா சாப்பிட வர போயிட கோசலியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன் டீன்களி.
7: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
6: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
9: 905-270-8800 905-270-8800
6: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
10: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
11: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
12: அதிகாரம் 22, ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.

0: என்ன
1: என்ன
0: ஏன் இப்படி பாக்குற?
1: ஒண்ணும் இல்லையே.
0: ஒண்ணு இல்லைன்னா ஏன் கைய வைக்கிற?
1: ஏன் கை? நான் எங்க வேணாலும் வைப்பேன்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. உணவுகள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாடு, திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாடு, 825 பேஸ்னோ அவென்யூ, C101 ஸ்காப்ரோ, 416-299-9393.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222
0: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ. முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
3: தமிழை இங்கு கொட்டி தீரா,
0: ஆண்ட்ரியா,
3: ஓ சொல்றியா
0: ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ்

0: 647-505-7773. Soul and Fire Events kilikoo.ca. ஈரடியால் உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 22. ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

வானிலை அறிவிப்பு, புயல் எச்சரிக்கை. வயது வந்த கடலில் உருவாகியுள்ள குறைந்தபட்ச காதல் அழுத்த தாழ்வு நிலை காரணமாக வாலிபம் மோகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் இதயத்தில் பலத்த மழை, அதிக வேகத்துடன் ஆசை காற்றும் வீசக்கூடும். மனங்கள் வேரோடு சாயும். ஆங்காங்கே ஒரு சில பெருசுகளும் குடையுடன் கூட வரலாம். இதனால் அழகிகள் யாரும் தெருவுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da. Tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Selvam. 416-268-0155. 416-268-0155.
3: Last minute left. Closing day, the Pradhi's chillatuk. Thanks, eh?
4: Chillam illa, Dad. Selvam.
3: Chari.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
7: Working for you.
2: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
7: Working for you.
8: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
9: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
7: நோ.
10: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

0: 6478879358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 6475057773. Soul and Fire Events. kilikoo.ca. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
1: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 22. ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் எச்டி வழங்குகின்ற நேயர் விருப்ப நிகழ்ச்சி தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் நேர்கள் 9 மணி வரை இணைந்திருக்கலாம். தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் 5 மணி தொடக்கம் 6 மணி வரை வளமை போல் உங்கள் விருப்ப பாடல்கள் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து வியாழந்தோறும் உங்களை மகிழ்விக்கின்ற அறிந்து மறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து 7 மணி தொடக்கம் 8 மணி வரை தொடர்ந்து நேர் விருப்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். 8 மணி தொடக்கம் 9 மணி வரை உங்கள் அபிமானம் பெற்ற நீல் பதில் சொல் நிகழ்ச்சியும் இடம்பெற காத்திருக்கின்றது. வருகின்ற 4 மணி பொழுதுகளும் இனிய பொழுதுகளாக அமைய இருக்கின்றன. அலையுங்கள் 416-6444-6222 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அழைத்து உங்கள் விருப்ப பாடல்களுடன் நேர்கள் இணைந்து பயணிக்கலாம். நேர்களை, இன்றைய நாள் June 11, 2026 அன்று ஒரு வியாழன் மாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பது உங்கள் அன்பின் எஸ்எஸ் வாசன்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மணித்தியால செய்திகள்.
1: CMR Tamil HD Hourly News.
2: முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்தவரான சுரேஷ் செலவுக்காக பௌத்த துறவிகள் இன்று முன்னின்று குரல் கொடுக்க கிடைத்ததையிட்டு மகிழ்ச்சி அடைவதாக பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தே ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் அடையாள அட்டைகளை பதிவு செய்தல் என்ற பெயரில் பொதுமக்களின் தனிப்பட்ட தகவல்களை திருடும் மோசடிகள் இடம்பெற்று வருவதாக ஆட்பதிவு திணைக்களம் எச்சரித்துள்ளது. ஆட்பதிவு திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ அவசர அழைப்பு இலக்கத்தை ஒத்த தொலைபேசி எண்கள் மூலம் மோசடி செய்பவர்கள் பொதுமக்களை தொடர்பு கொள்கின்றதாகவும் அத்துடன் திணைக்கள அதிகாரிகள் என போலியாக கூறி தகவல்களை திரட்டுவதாகவும் தெரியவந்துள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியினால் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக மக்கள் பிரதிநிதியாக பொதுமக்களை சந்திப்பதில் தனக்கு பெரும் இடையூறு ஏற்பட்டுள்ளதாகவும் எனவே தனது பாதுகாப்பை உடனடியாக உறுதிப்படுத்துமாறும் அவர் சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற அமர்வின் போது சிறப்புரிமை மீறல் பிரச்சினையொன்றை எழுப்பி உரையாற்றிய பொழுதே அவர் இந்த விவகாரத்தை சபையின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். இலங்கை தமிழரசு கட்சியினாலும் சில உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களாலும் தனக்கு தொடர்ச்சியாக அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக ரத்து செய்யக்கோரி இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் நாடாளுமன்றத்தில் தனிநபர் பேரணையொன்றை சமர்ப்பித்திருக்கின்றார். இந்த பிரேரணை நாடாளுமன்ற நிகழ்ச்சி நிரலில் பட்டியலிடப்பட்டிருக்கின்ற போதிலும் இதுவரை விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படவோ அல்லது வர்த்தமானியில் வெளியிடப்படவோ இல்லை. 1979 தற்காலிக ஏற்பாடாக கொண்டுவரப்பட்டு பின்னர் நிரந்தரமாக்கப்பட்ட இந்த சட்டம் குறிப்பாக தமிழ் முஸ்லீம் சமூகங்கள் ஊடகவியலாளர்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டு பல தசாப்தங்களாக மனித உரிமை மீறல்களுக்கும் தன்னிச்சையான கைதுகளுக்கும் வழிவகுத்திருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். ஒமன் நாட்டு கடல் பகுதியில் இந்தியர்கள் பயணித்த வணிக கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக அமெரிக்க தூதரக அதிகாரியை நேரில் அழைத்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தனது எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளது. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஏர்பஸ் C295 விமானத்தின் சோதனை ஓட்டம் இடம்பெற்றது. முதல் விமானம் செப்டம்பர் மாதம் தயாராகும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் 3 முன்னதாகவே நேற்றைய தினம் சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது. முறையான சான்றிதழ் பெற்ற பிறகு இந்த முதல் இந்திய தயாரிப்பு விமானம் விமானப்படையிடம் ஒப்படைக்கப்படவிருக்கின்றது. கனடாவை ஒரு போர் வெறியர் என்று ரஷ்யா கூறியிருப்பதோடு யுக்ரைனுடன் பணிபுரியும் ஒரு கனேடிய நிறுவனத்தின் முகவரியை வெளியிடுவதாகவும் அச்சுறுத்தியிருக்கின்றது. இந்த அச்சுறுத்தலுக்கு கனடா பணியாது என்று பாதுகாப்பு அமைச்சர் டேவிட் மெக்கன்டி தெரிவித்திருக்கின்றார். 2 முன்பு கனடாவில் தயாரிக்கப்பட்ட ட்ரோன்கள் யுக்ரைனின் முன்னணி பகுதிக்கு அனுப்பப்படக்கூடிய வகையில் கனேடிய மற்றும் யுக்ரைனிய ட்ரோன் தயாரிப்பாளர்களுக்கு இடையிலான பெருநிறுவன கூட்டாண்மையை கனடா அறிவித்திருந்தது. இந்த ட்ரோன் ஒப்பந்தம் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் மோதலில் இருந்து கனடா லாபம் ஈட்ட முயல்கின்றது என்பதை குறிப்பதாக கனடாவில் உள்ள ரஷ்ய தூதுவர் தெரிவித்திருக்கின்றார். கனடாவை பாதுகாப்பாக வைத்திருக்க ராணுவ அதிகாரிகள் பணியாற்றி வருவதாகவும் கனடா யுக்ரைனுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்றும் மெகன்டி தெரிவித்தார். கனடாவும் துருக்கியும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகளை மீண்டும் ஆரம்பிக்க ஒப்புக்கொண்டிருக்கின்றன. 2 இடையிலான வணிக கூட்டாண்மையின் முழு ஆற்றலையும் வெளிக்கொண்டு வரும் லட்சியத்தையே இந்த முடிவு பிரதிபலிப்பதாக கனேடிய வெளிவிவகாரங்களுக்கான துறை தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவி வரும் தீவிர போர் பதட்டங்களுக்கு மத்தியில் உலகளாவிய எரிசக்தி சந்தையில் மசகு எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவின் விலை இன்று மேலும் அதிகரிப்பை சந்தித்துள்ளது. உலகளாவிய எரிசக்தி சந்தை நிலவரப்படி WTI ரக மசகு எண்ணெய் கொள்கலன் ஒன்றின் விலை $91.83 அதிகரித்திருக்கின்றது. இதேவேளை சர்வதேச ரீதியில் அதிகம் பயன்படுத்தப்படும் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் கொள்கலன் ஒன்றின் விலை $94.69 நிலவுகின்றது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் தொடர்ச்சியான ராணுவ தாக்குதல்கள் கடுமையான உலகளாவிய விளைவுகளை கொண்ட ஒரு பரந்த பிராந்திய மோதலை தூண்டும் அபாயம் உள்ளதாக யெமனின் ஹூதி வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
0: மணித்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: நேரம் சரியாக 5:06. நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் நேர்கள் இணைந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளலாம். வழமை போல் அலையுங்கள். 416-6444-2222 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக அழைத்து நேர்கள் உங்கள் விருப்ப பாடல்கள் நல்ல பாடல்களை கேட்டு உங்களின் அந்த நல்ல பாடல்கள் மூலம் இந்த 4 மணி பொழுதும் இனிய பொழுதாக
1: உணவுகள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாடு, திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாடு, 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரோ, 416-299-9393.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
3: 416-700-222-222-J.C.

நேர்களே, இன்று ஜூன் 11 வாழ்க்கையை அழகாக்கும் தினம். உங்களையும் உங்களை சூழ உள்ள இடங்களையும் அழகாக நீங்கள் பார்க்கின்ற தினம் இன்றைய தினமாக இருக்கின்றது. ஆமாம், நீங்கள் மட்டுமல்ல, மற்றவர்களின் முகத்திலும் புன்னகையை தவளவிட வரவழைக்கின்ற நாள். அது மட்டுமல்ல, உங்கள் சுற்றுப்புறச் சூழல், நீங்கள் வாழுகின்ற இடம், உங்களது இல்லம் போன்றவற்றை பல்வேறு விதமான அழகு சாதனங்களால் அழகுபடுத்தக்கூடிய இடமாகவும் இன்றைய நாளை உலகெங்கும் அனுஷ்டிக்கின்றார்கள். அவ்வாறான ஒரு மிக சிறந்த ஒரு அழகான நாளில் உங்களை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் என்று நினைக்கின்றோம். வாழ்க்கையை அழகாக்கும் தினத்தில் அது மட்டுமல்ல, இன்று பசுமை மிசோரம் தினம் என்றும் கொண்டாடப்படுகின்றது. இந்தியாவில் காணப்படுகின்ற மாநிலங்களில் 7 சகோதரிகள் என்ற ஒரு மாநிலம் இருக்கின்றது. 7 சிஸ்டர்ஸ் என்று அழைப்பார்கள். ஒரு மாநிலம் இல்லை, 7 மாநிலங்கள் இருக்கின்றன. அந்த மாநிலங்களில் ஒன்று, அந்த 7 சகோதரிகள் மாநிலம் பல தடவை சொல்லியிருக்கின்றேன் நிகழ்ச்சிகளில். அருணாச்சல் பிரதேசம், அசாம் மாநிலம், மணிப்பூர், மேகாலயா, மிசோராம், நாகாலாந்து, திரிபுரா, இப்படி 7 மாநிலங்கள். அதுக்குள் சிக்கிம் மாநிலமும் வரும். ஆனால் சிக்கிம் மாநிலத்தை இந்த 7 சகோதரிகளில் ஒருவராக இணைக்கவில்லை. அதை இந்த 7 சகோதரிகளின் ஒரு சகோதரனாக கொண்டாடுகின்றார்கள். இது ஒரு பத்திரிகையாளர்கள் ஒரு பேட்டியிலே திடீரென்று வானொலியில் நடைபெற்ற பேட்டியில் இந்த 7 சகோதரிகள் என்ற பதத்தை பயன்படுத்தினார். அது இன்று வரை நிலை பெற்றிருக்கின்றது. அந்த மிசோராம் மாநிலம் பசுமை மிசோரா தினம் என்று இன்றைய தினத்தை கொண்டாடுகின்றது. அது இன்று நேற்றல்ல, 2 தசாப்தங்களுக்கு மேலாக அதனை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த நாளில் நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். அது மட்டுமல்ல நேர்களே, இன்றைய நாளிலே உங்களுக்கு தெரியும், ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் ஆரம்பமாகி மிக சிறப்பான முறையில் இப்போது நடைபெற தொடங்கி இருக்கின்றன. 1வது போட்டி மிக கோலாகலமான முறையில் நடைபெற்றிருக்கின்றது. மெக்சிகோ மற்றும் தென்னாப்பிரிக்க நாடுகளுக்கு இடையிலான இந்த போட்டியில் மெக்சிகோ 2-0 என்ற கோல் கணக்கில் 1வது வெற்றியை, 2026 உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டியில் 1வது வெற்றியை இப்போது மெக்சிகோ பதிவு செய்திருக்கின்றது. 2010 தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற போட்டியில் மெக்சிகோ மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள் முதல் போட்டியில் சந்தித்தன. எவ்வளவு சுவாரஸ்யம் பாருங்கள். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற போட்டியிலே 2010 தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்றது. மிக நீண்ட காலமாக தென்னாப்பிரிக்கா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டியில் பங்கு பெறுவதில்லை, அதை இணைத்துக் கொள்வதில்லை. ஏனென்றால் நிறவெறிக் கொள்கை மிக அதிகமாக பின்பற்றப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து தென்னாப்பிரிக்கா 1994 பின்னர் உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளிலே இணைந்து கொண்டதன் பின்னர் 2010 உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளை தென்னாப்பிரிக்காவில் வைத்தார்கள். தென்னாப்பிரிக்காவும் மெக்சிகோவும் தான் முதல் போட்டியில் சந்தித்தன. அதில் 1-1 என்ற கோல் கணக்கில் 2 அணிகளும் வெற்றி தோல்வியின்றி சமநிலைப்படுத்தி கொண்டன. அந்த பழியை இப்போது மெக்சிகோ இங்கு தீர்த்திருப்பது போல் தெரிகின்றது. வாருங்கள் இங்கே என்று சொல்லி கூப்பிட்டு அடித்திருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் பல போட்டிகள் இடம்பெற இருக்கின்றன. இன்று இன்னொரு போட்டி இடம்பெற இருக்கின்றது. எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கின்ற அந்த போட்டிகள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் 39 தொடர்ச்சியாக அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய விருந்தாக மாற இருக்கின்றது. தென்கொரியா மற்றும் செக்குடியரசு ஆகிய நாடுகளுக்கு இடையிலான போட்டி நாளை காலை தான் எங்களுக்கு பார்க்க முடியும் என்று நினைக்கின்றேன். நாளை காலை அல்ல, இன்று இரவு பார்க்க முடியும் என்ற வகையில் நாங்கள் இன்னொரு 3-4 மணி காலத்தின் பின்னர் அந்த போட்டிகளை நாங்கள் கண்டு கழிக்கலாம். உதைபந்தாட்ட பிரியர்களுக்கு இந்த 39 மிகப்பெரிய விருந்தாக அமையப்போகின்றது. இப்பொழுது முதல் நேர்கள் உங்கள் விருப்ப பாடலுடன் இணைந்திருக்கலாம். அலையுங்கள். 416-6446-2222.

0: நிகழ்ச்சியில் முதலாவது நேர் இணைகின்றார். வணக்கம்.
1: இனிய மாலை. வணக்கம் வேதனையா, கோதாஸ் கேட்கிறேன். நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல நலம், நன்றி. நீங்கள் எப்படி நலமா?
1: நானும் நலமா, மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன். மெக்சிகோ டீம் மெக்சிகோல விளையாடக்க நிச்சயமாக கிரவுண்ட் சப்போர்ட் அதுக்குத்தானே கூட. அப்ப வில்ரேக்கு 100% சான்ஸ் இருக்குது.
0: இல்ல, இதே கிரவுண்ட் சப்போர்ட்டோட தான் 2010 தென்னாப்பிரிக்கா தனது நாட்டில் வைத்து மெக்சிகோவை சந்தித்தது.
1: அங்க வைத்து ரோ பண்ணார்கள், இங்க வைத்தால் இங்க மெக்சிகோ ரசிகர்கள் விடுவார்கள். எனக்கு பாடல ஐயா, தொடு தொடு எனவே வானவில் என்னை தூரத்தில் வைக்கின்ற நேரம்.
0: சரி, என்ன காரணம் இந்த பாடல் இணைய?
1: எனக்கு நினைவு வந்தா கோப்பேன்.
0: சரி, பாடல் ஒலிக்கிறது. நன்றி.
1: நன்றி ஐயா.
0: இந்த பாடலை கேட்டால் துல்லாத மனமும் துல்லும்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.
3: நேர்களை, அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகத்தில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கின்றது. பணியாளர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகமான பென்டகன் வளாகத்தின் சில பகுதிகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதுடன் அங்கிருந்த பணியாளர்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு செய்தி ஊடகங்கள் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆபத்தான பொருட்கள் கசிந்திருக்கலாம் என்ற சந்தேகமும் காற்றின் தரம் குறைவடைந்துள்ளதாக கண்டறியப்பட்டமையும் இதற்கு காரணமாக கூறப்படுகின்றது. பென்டகனின் உள்முக கண்காணிப்பு அமைப்புகள் வளாகத்திற்குள் காற்றின் தரத்தில் அசாதாரண மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதை கண்டறிந்ததை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சில பகுதிகள் முடக்கப்பட்டு அங்கிருந்த பணியாளர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். இது காற்று மாசுபடல் தொடர்பான ஒரு பிரச்சினை தவிர வேறொன்றுமல்ல.
2: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமாம்.
4: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
2: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
4: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
2: 416-271-5992.
4: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
3: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்.
5: வணக்கம் மாத்தன், இது நான் எஸ்பி சரண் பேசுறேன்.
3: எஸ்பி சரண் வாங்க. வணக்கம். எப்படி?
5: வணக்கம். நான் நலம். நீங்கள் எப்படி?
3: ஓ, நலம் இருக்கிறோம்.
5: எனக்கு இன்னைக்கு ஆத்தங்கரை மரமே அரச மர இல்லையே, ஆலமர கிளையே அதில் உறங்கும் கிளியே. அந்த
3: பாடல,
5: அந்த பாடல் விட்டு செய்த நல்ல பாடல் இருந்தோம்.
3: ஏஆர் ரஹ்மான் இசை, பாரதி ராஜாவின் திரைப்படம்.
5: திரைப்படம் கேட்போம் யோசனை இன்னைக்கு.
3: அந்த பாடல் ஒலிக்க
5: அந்த வசனங்கள் நல்லா இருக்கும். யாரு வைரமுத்து உதவியில்
3: வேற யார்
5: வசனங்கள் நல்லா இருக்கும்.
3: திரைப்படம் நல்ல திரைப்படம், ஒரு கிராம
5: திரைப்படம்.
3: பாசமலருக்கு பின்னர் வெளிவந்த மற்றொரு பாசமலர் என்று சொல்றாங்க. அந்த பேர் இருக்கு அந்த திரைப்படத்துக்கு. அண்ணன் தங்கை பாசத்துக்கு ஒரு நல்ல
5: அண்ணன் தங்கை பாசத்துக்கு ஒருத்தர படம் தானே அது. நல்ல படம்
3: சார்.
5: நன்றி வாசன்.
3: நல்லது. அந்த பாடல் மனோ, சுஜாதா மோகன் ஆகியோரது குரல்களில், வைரமுத்துவின் வரிகளில், ஏ ஆர் ரகுமான் இசையில் ஒலிக்கின்றார்.

நீங்கள் இந்த அண்ணன் தங்கை பாசம் என்று பேசுகின்ற போது, இந்த பாரதி ராஜாவை இணைத்து பேசுகின்ற போது ஒரு நினைவு வருகின்றது. அவரது மறைவு நேற்றைய தினம் பலரையும் திக்குமுக்காட வைத்தது. திரையுலகம் திரண்டு வந்து அவருக்கான அஞ்சலிகளை செலுத்தியிருந்தார்கள். குறிப்பாக தமிழ் திரையுலகத்தில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை கொண்டு வந்தவர். குறிப்பாக நான்கு சுவர்களுக்குள் இருந்த உலக இந்திய தமிழக திரைப்படத்தை வெட்ட வெளிக்கு கொண்டு வந்த பெருமை பாரதி ராஜாவை சாரும். அது மட்டுமல்ல, கிராமிய மனங்கமழுகின்ற பல திரைப்படங்களை கொண்டு வந்து அப்பட்டமாக அவற்றை வெளிக்காட்டியவர். அது சாதாரணமாக அவரால் உருவாக்கப்பட்ட முதலாவது திரைப்படமான 16 வயது நிலை திரைப்படமாக இருக்கலாம், பின்னர் முதல் மரியாதை என்று பல திரைப்படங்களை நீங்கள் பார்க்கின்ற போது ஒரு மற்றவர்கள் சொல்ல தயங்குகின்ற பல கதைக்களங்களை திரைப்படங்களாக தந்து மிக பிரம்மாண்டமான சாதனையை, ஒரு புரட்சியை ஏற்படுத்தியவர் பாரதி ராஜா. அதனால்தான் அதற்கு இயக்குனர் இமயம் என்றெல்லாம் மிகப்பெரிய அடைமொழியை பயன்படுத்தினார்கள். அவர் பாரதி ராஜா என்பது அவரது பேர் அல்ல, அவரது பேர் சின்னசாமி என்பதுதான் சொந்த பெயர். ஆனால் ஏன் பாரதி ராஜா என்ற பெயரை வைத்தார் என்றால், இந்த திரைப்படம் இந்த கதைக்கும் அவருக்கும் இடையில் தொடர்பு இருக்கின்றது. அவரது தங்கையின் பேர் பாரதி, அண்ணனின் பேர் ஜெயராஜ். இருவரை ஜெயராஜா, அன்னைக்கு பேர் ஜெயராஜா, தங்கையின் பேர் பாரதி. அந்த அண்ணன் தங்கை பாசம், சகோதர பாசத்தை வெளிக்காட்டும் வகையில் தான் தனது பேரை பாரதி, தனது தங்கையின் பேரான பாரதியையும் அண்ணனின் பேர் முடிவு பேரான ராஜாவையும் ஒன்றாக இணைத்து பாரதி ராஜா என்று தனது பேரை மாற்றிக்கொண்டார் என்ற அந்த செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். என்றாலும் மீண்டும் நினைவூட்டு.

0: அந்த பாடல் ஒலித்தோம். இந்த நேரம் சரியாக 5:28 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் வழங்குகின்ற நேயர் விருப்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா, ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
2: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் CA 905-417-6069. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் com.
3: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD
0: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் நிகழ்ச்சியில் நேர்களது விருப்ப பாடல்களுடன் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நிகழ்ச்சியில் அடுத்த நேரை நாங்கள் இணைக்கும் நேரம் சரியாக 5:30.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் வாசன்ன, ஜூலியஸ்.
0: ஜூலியஸ் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: எப்படி இருக்கீங்க?
0: ஓ, நல்ல
1: சுகமா இருக்கு. நீங்க?
0: நல்ல சுகம். ஜூலியஸ்,
1: எனக்கு இன்னைக்கு இயக்குனர் எம்ஐஎம் பாரதிராஜா ஐயாக்கு அவருக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை வச்சுக்கொண்டு ஆத்மா சாந்தியில வண்டி அவர் இயக்குனர் மட்டும் இல்ல, எங்கட ஈழ தமிழருக்கு ஆதரவு தலைவர் மீது மிகவும் ஒரு மதிப்பு மரியாதை கொண்டவர், ஆத்மா சாந்தியோட வேண்டிக் கொண்டு
0: வித்துடலுக்கு
1: புலிச்சொடி போமோ போத்த போத்தது பார்த்தேன் பார்த்தேன். மணிவண்ணன் அப்படித்தான் கேட்டவர், சீமான உடம்ப கொடுக்கு சொல்லி அப்பா அவன் புலிக்கொடி வைப்பானு. அதே மாதிரி இவருக்கும் உண்மையா ஈழ தமிழர் ஆதரவாளர் இவரெல்லாம் இந்த எங்களுக்கு இப்பதான் தெரியும், அந்த நேரம் தெரியாது.
0: இல்ல, அவர் மேதகுவையும் சந்திச்சு மேதகுவோட சேர்ந்து நான்கு மிகப்பெரிய தளபதிகளும் தமிழ்ச்செல்வனா இருக்கணும், அவருக்கு அந்த பேர் வருது இல்ல யாரண்டு.
1: அண்டு சந்திச்சவர் உண்மையா ஈழ தமிழருக்காண்டி இந்த குரல் குரல் கொடுத்த ஆக்கல்
0: என்ன
1: இவியல் மூலமா தான் சீமா என்ன வந்தவர்
0: பாரதிராஜாவிடம் பழகி வந்த உதவி இயக்குநர்களில் ஒருவர். மனோபாலா, மணிவண்ணன், கே பாக்யராஜ், சீமான், இப்படி இவர்கள் எல்லாம் அவற்றை
1: வழித்தடர். எனக்கு அவற்ற அவர் எடுத்த படம், அவற்ற மகன் நடிச்ச படம் தாஜ்மஹால இருந்து திருப்பாச்சி யாரு வாழ தூக்கிக்கிட்டு வாடா வாடா.
0: நல்லது, பாடல் ஒலிக்கிறது. ஜூலியஸ், நன்றி நிகழ்ச்சியில்.
1: நன்றி, வணக்கம்.
0: ஆமாம் நேர்களே, அந்த தகவலுடன் நாங்கள் பாடல்களுக்குள் நுழைய இருக்கின்றோம். இப்பொழுது நேரம் சரியாக 5:31. இந்த வேளையில் 16 வயதுக்குட்பட்டவர்களுக்கான ஒரு செய்தியை சிஎம்ஆர் ஊடாக நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஏற்கனவே கனடாவில் 16 வயதுக்குட்பட்டோர் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்த தடை என்ற ஒரு செய்தி வெளிவந்தது தெரியும். ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டவர்கள் சமூக ஊடக தளங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் அதைத் தொடர்ந்து பல நாடுகள் இந்த நல்ல விடயத்தை பின்பற்ற தொடங்கின. இங்கிலாந்து, பிரான்ஸ், ஸ்பெயின், டென்மார்க், தாய்லாந்து, தென்கொரியா, இந்தோனேஷியா, இப்படி பல நாடுகள். இலங்கையிலும் அதற்கான ஒரு சிறிய முயற்சி நடைபெற்று வருவதாக கேள்வி. மிக விரைவாக அது அமுல்படுத்தப்படலாம். இப்போது கனடாவிலும் அந்த 16 வயதுக்கு உட்பட்ட சிறார்கள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவதற்கான ஒரு தடையினை ஏற்படுத்துவதற்கான மிகப்பெரிய அளவிலான அந்த முயற்சிகளில் கனடா இப்போது வெற்றி பெற்றிருப்பதாக தெரிகின்றது. நல்ல விடயங்கள் பொதுவாக இந்த இளம் சமூக பிரிவினர் மிக பெருமளவு சீர்கேடுகளுக்குள் உள்ளாவர். உலகத்தில் இடம்பெறுகின்ற ஒரு சில நாடுகளில், அனைத்து நாடுகளிலும் இடம்பெறுகின்ற பல்வேறு விதமான சமூக சீர்கேடுகளுக்கு இந்த சமூக வலைத்தளங்கள் மிகப்பெரிய உந்து சக்தியாக மாறி வருவது மிகப்பெரிய கவலைக்கிடமாக பெற்றோர் மத்தியில் உருவாகி இருக்கின்றது. இது தடை செய்யப்படுவது ஒவ்வொரு நாட்டினது மிக பெரிய தேசிய பணி, தேசிய கடமையாக இப்போது மாறி வருகிறது.

மிக அருமையான அந்த தாளக்கட்டு, அதுதான் அந்த பாடலின் மிகப்பெரிய வெற்றி. டேப் மற்றும் பல்வேறு விதமான ட்ரம் பயன்படுத்தி அந்த தாளக்கட்டை மிக அருமையாக யார் ரஹ்மான், ஒரு கிராம சார்ந்த கிராமத்திய

0: $10, 93 for $10. Silver items 50% off. Kriti Blue Leaf Mixer, $139. Fancy Jewelry, 60 Vida Kalivil. Markham & Lawrence, 36 Cipher Undru, Lawrence Avenue East, Scarborough, Asians, Mega Sale.
1: Hi, hello, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க.

0: Keep listening to CMR Tamil HD.
1: ஒரே ஓட்டம் உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677
4: நேர்கள் CMR தமிழ்ச்சியின் அறிந்து மறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இந்த வேளையில் நாங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக ஜார்ஜ் வாஷிங்டன் தொடக்கம் டொனால்ட் ட்ரம்பரை தொடரின் அடுத்த பகுதிக்குள் நுழைய இருக்கின்றோம்.

செப்டம்பர் 11 திகதி தாக்குதலை தொடர்ந்து பல்வேறு விதமான எதிர்வினைகளை அமெரிக்கா ஆற்றத் தொடங்கியது. அதில் மிக முக்கியமானது ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான கடும் போர். 2001 செப்டம்பர் 11 தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளால் தொடங்கப்பட்டு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் நீடித்த மிக நீண்ட போர் இதுவாகும். செப்டம்பர் 11 தாக்குதலுக்கு காரணமான அல் கொய்தா அமைப்பின் தலைவர் ஒசாமா பின் லேடனை ஒப்படைக்க தலிபான்கள் மறுத்தனர். 2001 அக்டோபர் 7 திகதி அன்று அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் மீது ஆபரேஷன் என்டூரிங் ஃப்ரீடம் என்று இராணுவ நடவடிக்கையை தொடங்கியது. சில வாரங்களிலேயே தலிபான் ஆட்சி அங்கு வீழ்த்தப்படுகிறது. ஆப்கானிஸ்தானில் ஜனநாயக ரீதியாக புதிய அரசு ஒன்று நிறுவப்படுகிறது. எனினும் தலிபான்கள் மறைமுகமாக 1-2 அமெரிக்க மற்றும் ஆப்கானிய படைகளுக்கு எதிரான கொரில்லா தாக்குதல் முறைகளை ஆரம்பித்தார்கள். 2011 மே 2 திகதி அன்று அமெரிக்க சிறப்பு படையினர் அண்டை நாடான பாகிஸ்தானின் அபோதாபாத் நகரில் மறைந்திருந்த அல்கொய்தா தலைவர் ஒசாமா பின் லேடனை சுட்டுக் கொள்ளும் வரை இந்த போர் தொடர்ந்து நீடித்தது. 2021 ஆகஸ்ட் 30 அன்று அமெரிக்கா தனது அனைத்து படைகளையும் ஆப்கானிஸ்தானிலிருந்து முழுமையாக வாபஸ் வருகிறது. அமெரிக்க படைகள் முழுமையாக வெளியேறுவதற்கு முன்பே தலிபான்கள் நாடு முழுவதும் மின்னல் வேகத்தில் முன்னேறி ஆப்கானிஸ்தானை கைப்பற்றுகிறார்கள். 2021 ஆகஸ்ட் முதல் ஆப்கானிஸ்தான் மீண்டும் தலிபான்களின் முழு கட்டுப்பாட்டிற்குள் வருகிறது. 20 ஆண்டுகால போரில் 170,000 மேற்பட்ட மனித உயிர்கள், ஆப்கானிய குடிமக்கள், இராணுவத்தினர் மற்றும் அமெரிக்க வீரர்கள் உட்பட பலியாகினர். அமெரிக்காவுக்கு $2 டிரில்லியன் மேல் பொருளாதார செலவு ஏற்படுகிறது.

அதேவேளை இவரது ஆட்சி காலத்தில் பொதுவாக நல்ல பல விடயங்களும் அரங்கேறியிருந்தன. குறிப்பாக விக்கிபீடியா என்று சொல்லக்கூடிய உலகின் மிகப்பெரிய இலவச இணைய களஞ்சியமான விக்கிபீடியா அதிகாரபூர்வமாக 2001 தொடங்கப்படுகிறது. அதேபோல் விண்டோஸ் எக்ஸ்பி அக்டோபர் 25 அன்று

மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தனது மிகவும் புகழ்பெற்ற விண்டோஸ் எக்ஸ்பி யங் தளத்தை இவரது ஆட்சி காலத்தில் வெளியிடுகிறது. அதேபோல் அக்டோபர் 23 அன்று ஆப்பிள் நிறுவனம் தனது முதல் ஐபேட் டிஜிட்டல் இசை கருவியை அறிமுகம் செய்து இசைத்துறையில் புரட்சியை ஏற்படுத்துகின்றது. அதேவேளை இதே ஆண்டில் டிசம்பர் 2 அன்று அமெரிக்காவின் மிகப்பெரிய எரிசக்தி நிறுவனமான என்ரான் பெரும் நிதி மோசடி காரணமாக திவாலாகிறது. இது அமெரிக்க வரலாற்றில் பெரிய பொருளாதார அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது.

நேர்கள் இன்று அறிந்தும் அறியாமலும் தெரிந்து தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்பை நிகழ்ச்சியில் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா பற்றி ஒரு சிறிய பதிவை தந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இருக்கின்றோம். இயக்குனர் பாரதி ராஜா தமிழ் சினிமாவின் போக்கையை மாற்றிய மிக முக்கிய ஆளுமையாளர்களில் ஒருவராவார். சின்னச்சாமி என்ற இயற்பெயர் கொண்ட பாரதி ராஜா தனது தங்கை பாரதி, அண்ணன் ஜே ராஜா ஆகியோரது பெயர்களை இணைத்து தன்னை பாரதி ராஜா என்ற பெயராக தன்னை மாற்றிக் கொண்டவர். தங்கை மீதும் அண்ணன் மீதும் கொண்ட பாசத்தின் காரணமாக இந்த பெயர் மாற்றம் இடம்பெற்றதாக அவரது சகோதரி அவர் இறப்பின் பின்னர் சொன்ன கருத்தில் வெளியிட்டிருந்தார். தேனி மாவட்டம் அள்ளி நகரத்தை பிறப்பிடமாக கொண்ட ஒரு ஜதார்த்த சினிமாக்காரன் தமிழ் சினிமாவை ஸ்டூடியோ செட்களுக்குள் இருந்து கிராமத்து மண் வாசனைக்கு கொண்டு வந்தவர். ராதிகா, ராதா, ரேவதி, பிரகாஷ்ராஜ் போன்ற பல முன்னணி நட்சத்திரங்களை அறிமுகம் செய்த ஒரு படைப்பாளி, கிங்மேக்கர் என்று சொல்லக்கூடிய அளவு பாரதி ராஜா தனியே நடிகைகள் நடிகர்களை மட்டுமல்ல பல்வேறு விதமான இயக்குனர்களையும் உருவாக்கிய சிற்பி என்று சொல்லலாம். மனோபாலா, மணிவண்ணன், கே பாக்கியராஜ், அதேபோல் சீமான், இப்படி பட்டியல்கள் விரிந்து நீண்டு செல்லும்.

அது மட்டுமல்ல, தன்னிடம் வருகின்ற பல நடிகர்களை அவர்கள் நடிக்க மாட்டார்கள் என்று யாரெல்லாம் ஒதுக்கிவிட்டார்களோ அவர்களையெல்லாம் சிறந்த நடிகர்களாக்கிய பெருமை பாரதி ராஜாவுக்குரியது. அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்தில் நடித்த கார்த்திக், ராதா ஆகியோரை அறிமுகம் செய்த பெருமை பாரதி ராஜாவுக்குரியது. அதேபோல் நிறம் மாறாத பூக்கள் திரைப்படத்தில் பல வேறு விதமான நடிகர்களை நடிகைகளை அறிமுகம் செய்து அவர்களுக்கும் நடிப்புலகத்தில் ஒரு நீங்காத இடத்தை தேடிக் கொடுத்தவர். அவர்களில் மிக முக்கியமானவர் விஜயன். கிழக்கே போகும் ரயில் மூலம் ராதிகாவை அறிமுகம் செய்து இவரும் நடிக்க முடியும் என்று உலகத்துக்கு எடுத்துக்காட்டிய பெருமை பாரதி ராஜாவை சாரும். கே பாக்யராஜை புதிய வார்ப்புகள் திரைப்படத்தில் அறிமுகம் செய்த போது, நடிகராக அறிமுகம் செய்த போது பலரும் பாரதி ராஜாவுக்கு இவர் நடிப்பு போட்டு உனது பிழைப்பை கெடுக்கப் போகின்றாய், இவரை நடிகனாக்கி என்று பலரும் பல கருத்துக்கள் சொன்ன போதும் அதில் விடாப்பிடியாக நின்று பாக்யராஜின் அந்த நடிப்பு திறமைக்கு தூபமிட்டவர் பாரதி ராஜா.

அது மட்டுமல்ல, பல்வேறு விதமான திரைப்படங்களில் நடித்து தன்னை நடிகராகவும் ஆக்கி கொண்டவர். ஆயுத எழுத்து, குரங்கு பொம்மை, திருச்சிற்றம்பலம் போன்ற படங்களில் தனது சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியவர். 16 வயதிலே கிழக்கே போகும் ரயில், சிவப்பு ரோஜாக்கள், அலைகள் ஓய்வதில்லை, முதல் மரியாதை, கருத்தம்மா என்று பல திரைப்படங்களை தந்த பாரதி ராஜா, பத்மஸ்ரீ பாரதி ராஜா என்று 2004 தொடக்கம் அழைக்கப்படுகின்ற அந்த விருதுக்கு சொந்தக்காரனானவர். அந்த விருதுகளை வாங்குவதில் அவருக்கு பல்வேறு விதமான சங்கடங்கள் இருந்தன. குறிப்பாக ஈழத்தமிழர் தொடர்பான உணர்வுகள் காரணமாக இந்த விருதுகளை வாங்குவதில் தயக்கத்தை வெளிப்படுத்தியவர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. இவரது திரைப்படங்களில் சீதா கோகா சிலகா என்ற ஒரு தெலுங்கு திரைப்படம் தேசிய விருது பெற்றது 1982. அதேபோல் 1986 முதல் மரியாதை சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான தேசிய விருது இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளருக்கான விருதையும் தட்டிச் சென்றது. சமூக கருத்துகள் சார்ந்த மிகச்சிறந்த திரைப்படத்துக்கான தேசிய விருது வேதம் புதியது திரைப்படத்திற்கு 1988 கிடைக்கப்பெற்றது. சாதிய கட்டமைப்பு மற்றும் மத சடங்குகளுக்கு எதிராக பேசிய மிக துணிச்சலான ஒரு திரைப்பட நாயகனாக இயக்குனனாக பாரதி ராஜா அந்த வேளையில் இளவட்டங்கள் மத்தியில் பேசப்பட்டார். தனது தாயாரின் பெயரான கருத்தம்மா பெயரில் ஒரு திரைப்படத்தை தயாரிக்க வேண்டுமென்ற அவரது அவா 1995 நிறைவேறுகிறது. குடும்ப நலன் சார்ந்த சிறந்த திரைப்படத்துக்கான தேசிய விருதை அந்த கருத்தம்மா தட்டிச் செல்கிறது. பெண் சிசுக்கொலை என்னும் சமூக அந்த அவலத்தை மிக யதார்த்தமாகவும் அழுத்தமாகவும் உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிய ஒரு படைப்பாளி இயக்குனர் இமயம் பாரதி ராஜா என்றால் அது மிகையல்ல. 1996 அந்தி மந்தாரை என்ற சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான தேசிய விருதை தட்டிச் செல்கின்றது. சுதந்திர போராட்ட தியாகியொருவரின் வாழ்வியலையும் அவரது பிற்கால போராட்டங்களையும் விவரித்த உணர்வு பூர்வமான ஒரு திரைப்படமாக இதற்கு விருது கிடைத்தது. அது மட்டுமல்ல, தனது மகன் மனோஜ் மற்றும் முரளி ஆகியோரது நடிப்பில் உருவாகிய சிறந்த திரைக்கதைக்கான தேசிய விருதை 2001 கடற்பூக்கள் தட்டிச் செல்கின்றது. கடல்சார் மக்களின், அதாவது மீனவர்களது வாழ்க்கை மற்றும் நட்பு, காதல் என்பவற்றை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட நேர்த்தியான படைப்பு கடல் பூக்கள் என்றால் மிகையல்ல.

பாரதி ராஜா பல்வேறு விதமான தொழில்களில் ஈடுபட்டவர். ஆரம்பத்தில் ஒரு சுகாதார உத்தியோகத்தராக, ரயில்வே உத்தியோகத்தராக என்று பலவற்றில் தொழில் புரிந்தாலும் அவரது தாகம் முழுவதும் நாடகம், திரைப்படம் என்ற அந்த துறைகளிலேயே ஈர்க்கப்பட்டிருந்தார். இதற்காக தனது அரச தொழில்களை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு நாடகத்துறையை தனது பிரதான இலக்காக கொண்டு அதற்குள் நீச்சல் அடிக்க தொடங்கியவர். நாடகங்களில் பாரதி ராஜாவுடன் பணிபுரிந்த காலங்களில் மிகச்சிறந்த நண்பரை அறிமுகப்படுத்துகின்றார். அவர்தான் ராசையா. ராசையா என்ற அந்த மிகப்பெரிய இசை ஞானிதான் பின்னர் இசை ஞானி என்று, ராகவேந்தன் என்றும், இளைய ராஜாவாக உலகமெங்கும் என்று பேசப்படுகின்றார். 1976 ஆண்டு அன்னக்கிளி என்ற திரைப்படத்தின் மூலம் இளையராஜா அறிமுகமாகி இசையமைப்பதற்கான தனது முதல் மாநில விருதை பெற்ற பாரதி ராஜாவின் முதல் படைப்பான 16 வயது நிலை திரைப்படத்தின் மூலம் மிகச்சிறந்த ஒரு இசையமைப்பாளர் என்ற அந்த விருதுக்கு சொந்தக்காரனாக இசைஞானி மாற்றமடைகின்றார். அன்னக்கிளிக்கும் 16 வயது நிலை படத்திற்கும் ஒரு வருடம்தான் இடைவெளி என்றாலும் இளையராஜா அதற்கிடையே 11 படங்களுக்கு இசையமைத்து ஒரு பிரம்மாண்டத்தை காட்டியிருந்தார். 16 வயது நிலைய படத்துக்கு முன்பு வரை இயக்குநர்கள் கேட்டதை மட்டுமே செய்ய முடிந்தது. ஆனால் அந்த படத்தில் தான் பின்னணி இசையில் நான் என்னவெல்லாம் நினைக்கின்றேனோ அவற்றையெல்லாம் செய்ய பாரதி ராஜா தனக்கு ஒப்புதல் தந்தார் என்று இசைஞானி சொல்லுகின்ற அளவுக்கு பாரதி ராஜா இசையமைப்பாளர்களை பயன்படுத்திய விதத்தை, அவர்களிடம் இருந்து பெறக்கூடிய அத்தனையையும் எவ்வாறு பெற முடியும் என்பதை இசைஞானி, இளைய இசை அல்லது இசையமைப்பாளர்கள் மட்டுமல்ல, பொதுவாக நடிகர்கள் பாத்திரங்களிடம் இருந்தும் இவ்வாறு தான் அவர் மிகப்பெரிய பிரதிபலிப்புகளை வெளிக்கொண்டு வருகின்றார் என்பதற்கு இசைஞானி இளையராஜாவின் இந்த கூற்று மிகச்சிறந்த சாட்சியாக அமைகிறது. 16 வயதிலே படத்துக்கு பிறகுதான் எல்லா படங்களுக்கும் பின்னணி இசையில் என்னால் முழுமையாக எந்த தயக்கமும் இல்லாமல் பணியாற்ற முடிந்தது என்று இசைஞானி இளையராஜா ஒரு கல்லூரி பேச்சிலே குறிப்பிட்டிருக்கின்றார். சலீல் சௌத்ரி, ஆர் டி பர்மன், ஏ ஆர் ரஹ்மான் உட்பட பல இசையமைப்பாளர்களுடன் வேலை செய்துவிட்டேன். ஆனால் எனது இயக்கமும் இளையராஜாவின் இசையும் கணவன் மனைவி போல, அவரின் திரைப்படங்களுக்கு உயிர் கொடுத்து விடுவார் என ஒரு முறை குறிப்பிடுகின்றார் பாரதி ராஜா. 16 வயதினிலே கிழக்கே போகும் ரயில், சிவப்பு ரோஜாக்கள், புதிய வார்ப்புகள், நிழல்கள், அலைகள் ஓய்வதில்லை, மண் வாசனை, முதல் மரியாதை என பல குறிப்பிடத்தக்க திரைப்படங்கள் இவர்களது கூட்டணியில் வெளியாகின்றன. எனது திரைப்படங்களில் இளையராஜாவுக்காக சில இடங்களை வசனங்களின்றி அமைதியாக விட்டுவிடுவேன். அவர் அதற்கு உயிர் கொடுத்து விடுவார். எனக்கும் அவருக்கும் 50 ஆண்டு கால நட்புள்ளது. இது பாரதி ராஜாவின் பகிர்வு. ஆனால் இந்த கூட்டணி யார் கண்பட்டதோ தெரியவில்லை. 1992 ஆண்டு நாடோடி தென்றல் என்ற திரைப்படம்தான் பாரதி ராஜா இளையராஜா கூட்டணியின் கடைசி திரைப்படமானது. அதன் பிறகு கம்சலேகா, ஏ ஆர் ரஹ்மான், தேவா, சிற்பி வித்யாசாகர் என பல இசையமைப்பாளர்களோடு பாரதி ராஜா பணிபுரிந்தாலும் அவரது சிறந்த திரைப்படங்கள் என்று கருதப்படுபவற்றில் பெரும்பாலானவை இசைஞானி இளையராஜாவுடன் பணிபுரிந்த திரைப்படங்களே. எனது வாழ்நாளில் நான் இயக்கிய திரைப்படங்களில் சிறந்ததென்றால் அது முதல் மரியாதை தான் என பாரதி ராஜா குறிப்பிடுகின்றார். அந்த திரைப்படத்தில் இசைஞானி இளையராஜாவின் பாடல்களும் பின்னணி இசையும் பெரும் வரவேற்பை பெற்றன. ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால், இந்த படத்துக்கு துளியும் விருப்பமில்லாமல் இசைஞானி இளையராஜா இசையமைத்தார் என்பதுதான். இளையராஜாவுக்கு பிடித்திருக்கிறதோ இல்லையோ, தனது தொழில் தர்மத்தை அவர் விட்டுக் கொடுக்க மாட்டார். முதல் மரியாதை திரைப்படத்தில் அவர் உட்பட பலருக்கும் துளியும் உடன்பாடில்லை. ஆனால் இறுதி காட்சிக்கு அவர் அமைத்த இசையை கேட்டு கண்கலங்கினேன். இசையால் அத்திரைப்படம் முழுமை பெற்றது. இது இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் கூற்று.

நாடோடி தென்றல் திரைப்படத்துக்கு முன்பு கூட பல திரைப்படங்களில் இசையமைப்பு பணிகளில் எனக்கும் இளையராஜாவுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் வந்தன. ஆனால் அவை உடனடியாக சரியாகிவிடும். கடலோர கவிதைகளிலும் திரைப்படத்திலும் இவ்வாறான மோதல் எனக்கும் இசைஞானிக்கும் ஏற்பட்டது. ஆனால் கடலோர கவிதைகளுக்கு பிறகு வெளியான வேதம் புதிது திரைப்படத்தில் தேவேந்திரன் என்ற இசையமைப்பாளரோடு பணிபுரிந்திருப்பார் பாரதிராஜா. பிறகு மீண்டும் இளையராஜாவோடு இணைந்து சில திரைப்படங்களில் பணியாற்றினார். நாடோடி தென்றலுக்கு பிறகு திரைத்துறையில் அவர்களின் நிரந்தர பிரிவு பல திரைப்பட ரசிகர்களின் அதிர்ச்சியாகவே அமைந்திருந்ததென்றால் அது மிகையல்ல.

அது இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் மறைவு ஒட்டி இடம்பெற்ற அவருக்கான அஞ்சலிகள்.

0: எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி எக்கச்சக்க மகிப்புச்சு கணக்கு.
1: அது ரவியின் விருப்ப பாடல், கிழக்கு சீமையிலே திரைப்படத்தில் இருந்தது.

0: நேயர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் வழங்குகின்ற நேயர் விருப்ப நிகழ்ச்சி. நேயர் விருப்ப நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளெல்லாம் வளமை போல் அலையுங்கள். 416-644-2222 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக அழைத்து உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளெல்லாம். இந்த வேளையில் பொதுவாக இந்த எங்களது இலங்கை நாட்டிலே குறிப்பாக அண்மையில் யாழ்ப்பாணத்தில் போக்குவரத்து போலீஸார் துரத்தி சென்றதில் ஒரு படு காயமடைந்த ஒரு நிலை, ஒரு மோட்டார் வாகனம் ஓடி சென்ற ஒரு இளைஞன், சிறுவயது இளைஞன் மிக வேகமாக ஓட்டி சென்றதில் எதிரே வந்த அல்லது குறுக்கே வந்த ஒரு வாகனத்தின் மீது மோதி மிக கடு காயங்கள் அடைந்த அந்த சம்பவங்கள் இடம்பெற்றன. இப்படி போலீசார் துரத்தி செல்லுகின்ற போது ஏற்படுகின்ற அந்த போட்டியின் காரணமாக ஓடி சென்று தப்பிவிட வேண்டுமென்று அவசரத்தில் ஓடுகின்ற பலர் இவ்வாறான இக்கட்டுகளில் மாட்டிக்கொள்வது பொதுவான விடயம் இலங்கை போன்ற நாடுகளில். ஆனால் கனடாவில் கியூபெக் மாகாணத்தில் போலீசார் துரத்தி சென்ற கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து ஆற்றில் தலைகீழாக கவிழ்ந்ததில் காரில் இருந்த இருவர் பரிதாபகரமாக உயிரிழந்திருக்கின்றார்கள். இந்த சம்பவம் குறித்து கியூபெக் மாகாணத்தின் போலீஸ் கண்காணிப்பு அமைப்பான பிஇஐ தீவிர விசாரணையை தொடங்கியிருப்பதாக தெரிய வருகின்றது. புதன்கிழமை அதிகாலை 11 மணி அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக பதியப்படுகின்றது. இவ்வாறு போலீசார் துரத்தி வருகின்ற போது அல்லது போலீசார் தேடுகின்றார்கள், பின்னால் வருகின்றார்கள் என்றால் நாங்கள் நின்று அவர்களுக்கு உரிய அந்த ஆவணங்களை காட்டுவதுதான் பொதுவான விதி. மாறாக அவர்களை ஏய்த்து விட்டு ஓடி சென்று தப்பிவிடலாம் என்றால் இவ்வாறான இக்கட்டுகளுள் மாட்டிக்கொள்ள நேரிடும். ஆகவே அதை நேர்களே அனைவரும் தவிர்த்து கொள்வோம். நேர்கள் அறிந்து முறையாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்தீர்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியுடன் இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது முதல் உங்களது விருப்ப பாடல்களை கேட்டு மகளெல்லாம் அழையுங்கள். 416-644-2222
1: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661 புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358

அது ரஞ்சினியின் விருப்பப்பாடல் ஒழிக்க இருக்கின்றது. நேர்களை, ஒரு பயண காப்பீடு இருந்து ஒன்டாரியோ நபருக்கு வந்த 147,000 அமெரிக்க டாலர் மருத்துவ கட்டணம் இப்போது அவருக்கு மட்டுமல்ல பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. கனடாவின் ஒன்டாரியோ மாநிலத்தைச் சேர்ந்த பாகோஸ் அலி என்ற நபர் மெக்சிகோவுக்கு சென்றபோது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவ கட்டணத்தை எதிர்கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. காப்பீடு இருந்தும் அவரது கோரிக்கை மறுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பயணம் மற்றும் ஒன்டாரியோவின் ஒசாவா பகுதியைச் சேர்ந்த பாகோஸ் அலி தனது காதலியுடன் மெக்சிகோவுக்கு சுற்றுலா சென்றிருக்கின்றார். அங்கு திடீரென்று ஏற்பட்ட உடல்நலக் குறைவால் அவர் ஒரு வாரத்துக்கு மேலாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கின்றார். அவர் அவரிடம் பயணக்காப்பீடு இருந்து, குளோபல் ஜூத்தோல் இன்க்ளூசிவ் என்ற பயணக்காப்பீடு இருந்தும் அவரது மருத்துவ செலவுக்காக 147,502 அமெரிக்க டாலர்கள் இழப்பீடு இப்போது மறுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. பயணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன் லேசான உடல்நலக் குறைவு காரணமாக அவர் வாக் இன் கிளினிக்கு சென்று பரிசோதனை செய்திருக்கின்றார். காப்பீட்டு நிறுவனம் இந்த முந்தைய அறிகுறிகளுக்கும் தற்போதைய மருத்துவ நிலைக்கும் தொடர்புள்ளது என்று கூறி காப்பீட்டை ரத்து செய்திருக்கின்றது. பயண காப்பீடு எடுத்திருந்தாலும் பயணம் மேற்கொள்வதற்கு முன் உங்கள் முந்தைய மருத்துவ வரலாறு மற்றும் மருந்துகள் ஸ்டேபிளாக இருக்க வேண்டும். சிறு மருத்துவ பரிசோதனைகளும் கூட உங்கள் காப்பீட்டை பாதிக்கலாம் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றார்கள். ஆகவே பயணம் செய்கின்ற போது இவற்றுள் மிக கவனமாக ஈடுபட வேண்டும் என்பதுதான் நிபுணர்களது எச்சரிக்கை.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: Everything okay? No problem, Dijinam.
2: Bar kalamu closing da. Tadikira nadi.
3: The customer you're trying to reach is not available.
4: Pradeep Silvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selithi kundurukkandirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradeep Silvam. 416-268-0155.
5: 2026 ஜீரோ பைனான்சில் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா. 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
6: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 22. ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

0: நேர்களே, இன்று ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி. ஒருவர் மூன்று முறை லாட்டரியில் தொடர்ச்சியாக வென்றிருக்கின்ற செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது. பல்வேறு விதமான அதிர்ஷ்டங்களை பல்வேறு வகையில் நாங்கள் பார்வையிடுவோம். இவர் தனது அதிர்ஷ்டத்தை அதிகபட்ச லாட்ரி பரிசை வென்ற என்ற ஒரு பெருமையை தனதாக்கி கொண்டிருக்கின்றார். 46 மில்லியன் டாலர் ஜாக்பாட் தொகையை இப்போது பெற்றிருக்கின்றார். மே 16 அன்று நடைபெற்ற விக்டோரியா தின வார இறுதி லோட்டோ குழுக்களில் இவருக்கு இந்த பரிசு கிடைத்திருக்கின்றது. மணிடோபா மாகாண வரலாற்றிலேயே வழங்கப்பட்ட மிகப்பெரிய லாட்ரியாக இது கருதப்படுகின்றது. இப்படி பலர் இப்போது அதிகளவான இந்த லாட்ரி சீட்டுக்களை பெற்று அவற்றில் தொடர்ச்சியாக வெற்றி பெறுகின்ற அதிர்ஷ்டசாலிகளாக இருக்கின்றார்கள். ஒரு ஆசிரியர், ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஒருவரும் இவ்வாறான லாட்ரி டிக்கெட்டுகளை தொடர்ச்சியாக வாங்கியதில் அவருக்கு 3 அதிர்ஷ்டம் அவர் பக்கம் வீசியிருக்கின்றது. நேரம் இப்பொழுது 7:29. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியுடன் இணைந்திருக்கும் நேரம். சிஎம்ஆர் தமிழ் எச்டியில் நேர்களை நாங்கள் தொடர்ச்சியாக இணைத்து கொண்டு ஏற்கனவே ஒளிபரப்பிய பாடல்கள், நேர் விருப்ப பாடல்கள், இன்னும் ஓரிரு பாடல்கள் நேர்களது பேரில் ஒளிபரப்பாக இருக்கின்றன. இப்போது காத்திருக்கும் நேர்களை இணைத்து கொண்டு அவர்களது பாடல்களுடன் இணைந்திருப்போம் நிகழ்ச்சியில். இப்பொழுது முதலாவது நேர், வணக்கம்.
1: வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
0: நலம் ரமேஷ், நன்றி. நீங்கள் எப்படி?
1: நான் நலமாக வச்சிருக்கின்றேன். பாடல் வந்து மின்சார கனவு படத்தில் இந்த பூ பூக்கும் ஓசை கேட்கதான் ஆசைங்கிற பாடல். அதான் எங்கேயா பூத்துருக்கான்னு பார்த்துட்டு வாக்கிங் போனோம். இப்பதான் முட்டு மதுரமா அவர் வந்துட்டு இருக்கு. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்களா, ஒரு டூ கேட்டீங்க. அதிக தடவை முதலமைச்சராக இருந்தவர் யாருன்னு ஒரு கேள்வி கேட்டீங்க, அவங்க இருக்கா? அந்த மாதிரி அதிக தடவை லாட்ரி வாங்கியவர் யார் அப்படிங்கிறது நம்ம ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்க. நான் நினைச்சதுதான் அதிக
0: ரமேஷ் தான் அதுக்கு சரியான
1: இருப்பாங்க. அதிக தொகை வென்றவர் வென்ற அவரா இருக்கலாம், அதிக தடவை
0: ரமேஷ்.
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர், வணக்கம்.
2: வணக்கம் தாரணி, கழிக்கிறேன், எப்படி இருக்கீங்க?
0: ஓ நலம் தாரணி, நன்றி. நீங்கள் எப்படி?
2: நாங்களும் நல்ல சுகமா இருக்கோம். லொட்டர் வந்தவருக்கு பக்கத்துல போயிருந்தாவது நாங்க வழி பாக்கலாம்.
0: அவர் வேண்டும், அடுத்த லொட்டரி நாங்கள் வேண்டும்.
2: போயிடுமாமா
0: பாட்டு
2: எனக்கு வந்து கர்த்தம்மா படத்துல இருந்து தென்மேற்கு பருவக்காட்டு அந்த பாட்டு
0: கர்த்தம்மா பாரதி ராஜா அம்மா.
3: உலகம் அந்த படங்கள் எல்லாம் பார்த்தது கொண்டுதான் முதல்ல அவர் பாரதி ராஜா சருக்கு அந்த அனுபவத்தை தெரிந்து கொண்டு எனக்கு கடலோர கவிதையில ஒரு பாடல் உண்டு. நல்ல பாடல் இல்ல பாடலும் தவிர்த்தவர் என்ன விடயங்கள் என்ன நன்றி
0: பாடல் வலிக்கும். நன்றி காசி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் அண்ணா. தேவகுமார்.
0: தேவகுமார் வாங்க.
4: எனக்குண்டைக்கு இதுல இருந்து தாங்க, நாடோடி படத்துல இருந்து மேலே அந்த பாடத்தை இருக்கும்.
0: நாடோடி தென்றன்.
4: நாடோடி தென்றான்.
0: சரி, பாடல் வலிக்கும். நன்றி தேவகுமார்.
4: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் பாசுறேன், கமல் பேசுறேன்.
0: நலம் கமல். நன்றி வாங்க. நீங்கள் எப்படி? நலமா? அடிக்கடி பொல்லாதவனோட நிக்கிறீங்க. வாணிஜியரா கணக்க பாடி இருக்கா? சரி, நன்றி கமல். நிகழ்ச்சியில் நேர்களது பாடல்கள் தொடர்ச்சியாக ஒளிபரப்பாகும். இப்பொழுது ஏற்கனவே மூர்த்தி இணைந்து ஒரு பாடல் கேட்டிருந்தார், அலைகள் ஓய்வதில்லை. அந்த பாடல் அடுத்து ஒளிபரப்பாகும். பாடல்களுடைய நாம் தொடர்ந்து பயணிப்போம்.
6: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
7: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
8: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
9: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
10: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
9: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
10: ஏசியா கோல்ட் இங்க்
9: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
10: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
9: இட்டோபிகோ,
10: 416-746-27.

அந்த மூர்த்தி விருப்ப பாடலுடன் நாங்கள் தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இந்த வேளையிலே நாங்கள் ஒரு செய்தியை நேர்களுடன் பகிர்ந்து கொண்டு பாடல்களுடன் இணைந்திருப்போம்.

ஆமாம் நண்பர்கள், கனடாவின் டொரண்டோ நகரில் உள்ள நார்த் ஜாக் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் இன்று அதிகாலை நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 18 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. கடந்த மார்ச் மாதம் அமெரிக்க தூதரகத்தில் நடந்த துப்பாக்கிச் சூடு உட்பட நகரின் பல்வேறு பகுதிகளில் நடந்த பல துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணைகளை நடத்தி வந்தார்கள் என்றும், அவ்வாறான இதன் ஒரு பகுதியாக வியாழக்கிழமை அதிகாலை 5:40 மணியளவில் பிளாக் க்ரீக் மற்றும் சர்வே சந்திப்பில் உள்ள மார்த்தா ஈடன்வே அடுக்குமாடி குடியிருப்பில் போலீசார் சோதனை ஆணை ஒன்றை அமுல்படுத்த முயன்றனர். அப்போது போலீசாருக்கும் அங்கிருந்த சந்தேக நபருக்கும் இடையே பயங்கர துப்பாக்கி சண்டை வெடித்தது. இந்த துப்பாக்கி பரிமாற்றத்தில் பலத்த காயமடைந்து 43 வயதான போலீஸ் அதிகாரி மார்க் பினிசோட்டா உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார். எனினும் அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. டொரண்டோ காவல்துறையின் அவசர பணிப்பிரிவில் கடந்த 18 ஆண்டுகளாக பணியாற்றியவர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது.

0: அந்த பாடல் ஒலித்தோம். இந்த நேரம் 7:42 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் வழங்குகின்ற நேயர் விருப்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ.

0: உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
1: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
2: 905-270-8800 905-270-8800
1: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
3: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஸ்ரீயின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கு நேரம் இது. இந்த வேளையில் நாங்கள் பல்வேறு விதமான செய்திகள் தகவல்களுடன் நேர்களது விருப்ப பாடல்களை கேட்ட வண்ணம் இருக்கின்றோம். உலகில் அமைதியான நாடுகளின் வரிசையில் பாரிய முன்னேற்றம் கண்டிருக்கின்றது இலங்கை. ஆஸ்திரேலியாவை தளமாக கொண்ட பொருளாதாரம் மற்றும் அமைதிக்கான சர்வதேச நிறுவனம் வெளியிட்டுள்ள 20வது வருடாந்த உலக அமைதி சுட்டர் அறிக்கையின்படி உலகளவில் அமைதித்தன்மையில் மிகப்பெரிய சதவீத முன்னேற்றத்தை இலங்கை பதிவு செய்திருக்கின்றது. கடந்த 2025 97வது இடத்தில் இருந்த இலங்கை இம்முறை 30 இடங்கள் முன்னேறி உலகளவில் 67வது இடத்தை பிடித்து சாதனை படைத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. இலங்கையின் ஒட்டுமொத்த அமைதி சுட்டன் மதிப்பு கடந்த ஆண்டை விட 2.3% முன்னேற்றம் கண்டுள்ளது. இந்த அசாத்திய வளர்ச்சிக்கு இராணுவமயமாக்கல் குறைப்பு, அரசியல் ஸ்திரத்தன்மை, ஐநா அமைதிப்படை நிதி பங்களிப்பு என்பன பங்களித்திருப்பதென்றும், இந்த அதிரடி முன்னேற்றத்தின் மூலம் தெற்காசிய பிராந்தியத்தில் பூட்டானுக்கு அடுத்தபடியாக 2வது மிக அமைதியான நாடாக இலங்கை உருவெடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இலங்கையின் இந்த வளர்ச்சிக்கு நேர்மாறாக தெற்காசிய பிராந்தியமானது உலகளவில் இந்த ஆண்டு மிக மோசமான பின்னடைவை சந்தித்திருக்கின்றது. குறிப்பாக நேபாளம் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளின் அமைதி வீழ்ச்சியடைந்ததே இதற்கு முக்கிய காரணம். இந்த ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட 163 நாடுகளில் 99 நாடுகள் கடந்த ஆண்டில் தங்களது அமைதித்தன்மையில் பின்னடைவை சந்தித்திருக்கின்றன. உலகளவில் மிகவும் அமைதியான நாடாக வளமை போல ஐஸ்லாந்து 19வது ஆண்டாக முதலிடத்தை பிடித்திருக்கின்றது. முதல் முறையாக ரஷ்யா உலகிலேயே மிக குறைந்த அமைதியை கொண்ட நாடாக தரவரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. நிகழ்ச்சியில் ரமேஷ் விருப்ப பாடல் அடுத்து

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 22. ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

0: நேர்களை நிகழ்ச்சியில் அடுத்து நேர்களை இணைத்துக் கொண்டு பாடல்களுடன் இணைந்திருப்போம். வணக்கம்.
1: வணக்கம் பாசன், நான் மதன் நினைக்கிறேன்.
0: ஓ நலம் மதன், நன்றி. நீங்கள் எப்படி?
1: இன்னைக்கு இந்த பாட்டை கேட்போம், மின்னலைய படத்திலிருந்து அழகியது, அந்த பாட்டை கேட்கிறேன்.
0: ஏ அழகிய தீயே. பாடல் ஒலிக்க நன்றி மதன்.
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம்
0: மாகோ, நலம், நன்றி. நீங்கள் எப்படி?
2: ஓ நலமா மாச்சியா இருக்கும். முதலில் நமது இயக்குனர் பாரதி ராஜாவுக்கு அந்தாபத்தை தெரிவித்துக் கொண்டு அவருடைய ஆத்மசாந்தியை பிரார்த்திப்பதோடு, அடுத்தது மேலி இந்த 60 வருட தகவலை ஒரு 15 நிமிஷத்துல உங்களிடம் நினைக்க 10 அபித்தாண்டுக்கு முன்னே கேட்டிருந்தேன். உண்மையிலே அதுக்கு தலை வழங்குகிறேன். நான் சூப்பராக இருந்தது. எத்தனையோ விதமான தாயின் கருத்தம்மா பற்றி, அவருடைய அவருடைய அண்ணா தங்கச்சி என்னன்னா, இந்த தகவல் வந்து நாங்கள் தேடி எடுத்திருக்க மாட்டோம். ஆனால் உண்மையிலேயே ஒரு குறுகிய நேரத்தில் அந்த தகவலை தந்தக்கு நன்றியை
0: தெரிவித்துக்கொண்டு அமைதியா
2: இருக்கிறீங்களா? கேட்பதற்கு கலைக்காட்ட அதுக்காகத்தான் நடக்கிற ஓடியன் சாய்க்கல என்ன கேட்கிறாரா நிற்கிறாரா அவர் இல்லை. ஒரு கையெழுத்து விட்டு போறேன். இது ஒரு பாரதராஜா அந்த படத்திலிருந்து ஒரு பாடல் இருக்கா இருக்கு.
0: சரி, நன்றி நன்றி
2: நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம், காசிநாதன் கேட்கிறேன்.
0: காசிநாதன்
3: எனக்கும் பாரதிராய படத்துல இருந்தா அவள் பாட்டு கேட்போம். ஒன்று கிழக்கு சீமையும் இன்னொரு படம் எடுக்கல.
0: இல்ல இன்றைக்கு அதுல கணக்க பாட்டு போயிட்டு நான் ஒரு பாட்டு நல்ல பாட்டு போடுறேன் உங்களுக்கு.
3: ஓ நன்றி ஐயா, நன்றி நன்றி
0: நன்றி. இப்பொழுது நேரம் 7:55. தாரணி ஒரு பாடலுடன் இணைந்திருந்தார் கர்த்தம்மா திரைப்படத்திலிருந்து.

0: நிகழ்ச்சியில் காத்திருக்க நேர்களை இணைத்துக் கொண்டு அடுத்த நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: எனக்கு முதல் மரியாதை படத்துல இருந்து அந்த நிலாவத்தான் கையில் அப்படி.
0: அந்த பாடல் ஒலிக்கும். நன்றி
1: நன்றி நன்றி. வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: ஹலோ, நான் தேவதாஸ். கேட்கிறேன்.
0: தேவதாஸ் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம். அன்பு அறிவிப்பாளர், அன்பு அறிஞர் அவர்களே, நீங்களே பிடிச்சி வந்தா
0: இருக்கின்றீர்கள். நன்றி.
2: உங்களுடைய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு உங்களுடைய செலவை செய்து கொண்டிருக்கிறோம். உங்களை எல்லாத்திலும் தொட்டு தொட்டு வார்கள். எல்லாத்துக்கும் எங்களை கொண்டு வரத்துக்கு உங்களுக்கு முதல்ல நன்றி. கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நாங்களும்
0: கவனிச்சுக்கொண்டே
2: இருக்கிறோம். மற்றது, நீங்கள் அந்த பெயர் வந்ததை பற்றி சொன்னீங்க. அவர் இப்ப பாரதிராஜாண்டின்னு வந்தது வந்து அது ஒரு இன்றைக்குதான் கேள்வி உங்களை கேட்கக்கூடிய இருக்குது. என்ன மாதிரி அவருக்கு பேர் வந்தது வந்து
0: உண்மை பேர் சின்னசாமி தான்.
2: சின்னசாமி பாதிராயாண்டு பேர் வந்திருக்கு. இந்த சௌதகத்தின் இந்த இணைப்பை காட்டுறதுக்கு அவர் ஒரு மகோனமான ஒரு புறமான ஒரு டைரக்டர் இயக்குனர். அவர் மண்ணுக்கும் தமிழுக்கும் அவர் அதாவது சொல்ல போனால் எங்களுடைய மண்ணை கிராமிய வழக்கத்தை கிராமிய கலைகளையும் கிராமிய பண்பாட்டை முதன் முதல்ல கொண்டது அவர் தான்.
0: சரியா சொன்னீங்க.
2: உண்மையா அவர் ஒரு கிராமிய வாழ்க்கையை பற்றி சித்தரிக்கிற படங்களா நான் வைத்த முக்கால்வாசி படங்கள்.
0: அதுக்கும் அவர் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார். தான் வந்து அது தனக்கு செயற்கையா தெரியல இருந்தா தான் வாழ்ந்த வாழ்க்கையை படமாக்கணும்ன்றதுதான் தன் எண்ணம். அப்ப
2: அப்படி எல்லாரும் எல்லாரும் அப்படி செய்ய இல்லை. அவர் தான் ஒரு ஒரு ஆள் மாத்திரம்தான் அவர் வந்து மண் மகிமைய கொண்டவர் அவர் தான். அது ஒரு சரியான ஒரு சந்தோஷமான ஒரு தமிழுக்கு செய்யற தோன்று. அவர் உண்மையா அவரை அவற்ற படங்கள் ஒவ்வொன்றும் ஒரு கருத்து மிக்க தமிழ்ல அன்புடைய ஆள் தான் அவருக்கு
0: செய்கிறார்.
2: அவருடைய இழப்பை குறித்து மிகவும் கவலைப்படுகிறோம். அவரை மாதிரி ஒருவர் வருவருன்றது இனி பிரகாசிப்பருன்றது தெரிய இல்லை. உண்மையா அவர் ஒரு அருமையான ஒரு